0: and Sanji Bag.
1: நேரம் எட்டு மணி 5 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் என்ன காலநிலையாக இருக்கிறது சஞ்சீவன்?
2: 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போகிறது. சூரியன் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். புதன்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மழைக்குரிய ஒரு நாள் அப்படி என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
2: வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நம்ம ஒரு நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்காக நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த 2 மணித்தியாலத்தினர் ஊடாக தந்து கொண்டிருக்கின்றோம். 8 மணிக்கு ஒரு போட்டி நிகழ்ச்சியில் ஊடாக உங்களை இணைத்துக் கொள்வோம். இன்றைய நாளில் திங்கள் தோறும் முடிஞ்சா தொடுங்கோ என்ற போட்டி நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ளும். அப்படித்தான முடிஞ்சா தொடுங்கோ இடம்பெறாத அடுத்த வாரம் உங்களை சந்திக்க காத்திருக்கின்ற மை குறிப்பிடத்தக்கது. எனவே நேர்களை நேரடியாக இணைப்பதில் இப்பொழுது எங்களுடைய கலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப குளார் காரணமாக நாங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க போகின்றோம். இல்லையா? அவர்களை கொண்டு வர
1: முடியாது.
2: வரையில போலிருக்க 8:06 8:30 தொடர்ந்து உங்களுக்காக இன்றைய நாளும் விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் ஒலிக்க காத்திருக்கின்றன.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் நீங்கள் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4168210462-4628212-0462. Some condition apply.
7: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. East FM. CA. East FM. CA.
1: Get ready, folks.
2: இது கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நேரம் இரவு 8:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம்ஏ நம்ம ஊர் ஈவினிங்.
1: 26 டிகிரி செல்சியஸ், அதிநிலம் 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாள் சூரியன் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். 28 டிகிரி செல்சியஸ் நாளைய நாளினுடைய கூடிய வெப்பநிலையாக இருக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக திங்கள் தோறும் உங்களுக்காக நாங்கள் இரவு காற்றலையில் 8 மணிக்கு வந்து முடிஞ்சா தொடுங்கோ இணைத்துக் கொள்வோம். அடுத்த வாரம் உங்களுக்காக முடிஞ்சா தொடுங்கோ அணைய இருக்கிறது. வித்தியாசமான விடயங்கள், அதுவும் விழிப்புணர்வு தருகின்ற தரவுகளை கொண்டு கேள்விகளை உங்களுக்காக தந்து கொள்வோம். நம்ம ஒரு நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நீங்கள் போட்டி நிகழ்ச்சியோடு ஒவ்வொரு விதமான போட்டி நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செய்திகளைத் தொடர்ந்து இன்றைய நாளும் உங்களுக்காக விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் காத்திருக்கின்றன.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் உருக்கு உற்பத்தி நிறுவனங்கள் தமது உற்பத்திகளை கெனேடிய மாகாணங்களுக்கிடையில் கொண்டு செல்வதற்கான செலவுகளின் அரைவாசியை மீளளிக்க 100 மில்லியன் டாலர்களை மத்திய அரசு ஒதுக்குகின்றது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனேடிய உருக்கு உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையிலும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் தங்கியிருக்காமல் உள்ளூர் விநியோகத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயால் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அதிமுக அடங்கலான அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவளித்துள்ளன. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்துவம், பெருமை மற்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை போற்றி பாதுகாக்கும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கூறுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமன்றி அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம் என்பதையும் தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உணர்வு என்பதையும் முழுமையாக உணர்ந்தே தமிழ்நாடு அரசு எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான விசாரணைகளை சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக டிஎன்ஏ பரிசோதனை போன்றவற்றை செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகளோ பணியாளர்களோ இலங்கையிடம் இல்லை என்பதே உண்மை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் ஸ்ரீ ஸ்ரீமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கலகல பாட
2: நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நேரம் இரவு 8:44 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு இவனிங். தினத்தில் நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: என்றும் இசையுடன் ஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.
2: என்றும் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளில் முதலில் நாங்கள் கிரிக்கெட்டிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ள இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலத்தில் இதுவரை 5000 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று சாதனையாக பதிவாகியிருக்கின்றது. பெண்களுக்கான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக் கொள்கின்ற பொழுது 71 ஆண்டு இந்த கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 71 ஆண்டிலிருந்து பார்க்கின்ற பொழுது 2026 இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருப்பதாக ICC தெரிவித்திருக்கிறது. இந்த 71 ஆண்டு குறிப்பாக மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் இந்த போட்டிகள் ஆரம்பமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான போட்டியாக இருந்தது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை 5 விக்கெட்டுகளால் தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேநேரம் 1000வது போட்டியை பொறுத்தவரையில் 95ஆம் ஆண்டு மே மாதம் நாட்டிங்ஹாமில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டது. மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்தை 5 விக்கெட்டுகளால் வீழ்த்தியிருந்தது. 2000வது போட்டி வந்து 2003வது ஆண்டு ஏப்ரல் மாதம் சார்ஜாவில் இடம்பெற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் ஜிம்பாபே 8 விக்கெட்டுகளால் வீழ்த்தியிருந்தது. 3000 போட்டி குறிப்பாக ஜூன் மாதம் 2010வது ஆண்டு சவுத்ஆம்ப்டனில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட்டுகளால் தோற்கடித்திருந்தது. 4000வது போட்டி மார்ச் மாதம் 2018வது ஆண்டு ஹரேரேயில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது குறிப்பாக ஹாங்காங் அணி வந்து பினகுவனியை தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5000வது போட்டி ஆகஸ்ட் மாதம் 2026வது ஆண்டு ஸ்காட்லாந்து மற்றும் கெனேடிய அணிகளுக்கு எதிரான போட்டியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஸ்காட்லாந்து கனடாவை 9 ஓட்டங்களால் தோற்கடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது சர்வதேச ஒருநாள் போட்டிகளுடைய தரவுகளாக அதே நேரம் சாதனையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ஆப்கானிஸ்தான் அணி 2027வது ஆண்டு விளையாடப் போகின்ற உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி அயர்லாந்துக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகின்றது. இறுதியாக இடம்பெற்றுக் கொண்ட போட்டியில் வெற்றி பெற்றதன் ஊடாக இப்போது ஆப்கானிஸ்தான் இந்த தகுதியை பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் ACC ஆண்கள் பிரீமியர் கோப்பைக்கான போட்டி தொடர் இடம்பெற காத்திருக்கின்றது. நேபாளத்துக்கான புதிய அணித்தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சந்தீப் லமிஷன் நேபாளத்தினுடைய புதிய அணித்தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். 26 வயதான இவர் ஒரு சுழற்பந்து வீச்சாளராக இருக்கின்றார். அந்த நாட்டு அணியினுடைய புதிய தலைவராக அணியை வழிநடத்துவார் அப்படி என்று சொல்லி நேபாளத்தினுடைய கிரிக்கெட் அணி இப்போது அறிவித்திருக்கின்றது. கால்பந்து ஜாம்பவானாக இருக்கின்ற லெனல் மெஸ்ஸியினுடைய தந்தையும் அவரது நீண்டகால முகவரும் தொழில் முகமையாளருமான ஜோர்ஜ் ரோசி அவர்கள் தன்னுடைய 68வது வயதில் காலமாகி இருக்கின்றார். உடல்நலக்குறைவால் சனிக்கிழமை இவர் காலமாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜென்டினாவினுடைய ரொசாரியோவில் இருக்கின்ற சான்டோரியோ சென்ட்ரோ மருத்துவமனையில் அவருடைய சொந்த ஊரில் காலமாகி இருப்பதாக அவருடைய நிர்வாகம் இப்போது அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபிபாவினுடைய அடுத்த தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற ஃபிபாவினுடைய இப்போதைய தலைவராக இருக்கின்ற அதனுடைய அதிபராக இருக்கின்ற கியானி இன்ஃபாண்டினோ தொடர்பான அவதூறுகளும் சரி அல்லதவர் சார்ந்த புதிய செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இப்போது ஐரோப்பிய கால்பந்தாட்ட சம்மேளனம், அதே நேரம் வட அமெரிக்காவினுடைய கால்பந்தாட்ட பேரவை, ஆசிய கால்பந்தாட்ட சம்மேளனம் ஆகியவை வந்து இப்போது இருக்கின்ற இந்த அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஃபண்டமெண்டல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படி என்று சொல்லி கூட்டாக உலக கால்பந்தாட்ட அரங்கில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான மீறல் இது அப்படி என்று சொல்லி அவர்கள் கூட்டாக இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். 8:48 அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்டிருந்தோம். 26 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கியிருக்கின்றது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். அந்த வகையில் டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: காலநிலையில் இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாள் 28 டிகிரி செல்சியஸ், இரவு 18, நாளை காலை 26, நாளை மதியம் 28 ஆக உணரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை இரவு 7 மணியில் இருந்து 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு நீங்கள் அமைந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே
1: செல்வீந்திரன் சஞ்சீவன். வணக்கம் நேர்களே.
0: நன்றி நேர்களே. வணக்கம்.

0: எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்ட திரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: FM 102.7 East FM.

one for today's hits and all-time favorites. 102.7. It's East FM.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty.

0: 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
0: FM 102.7 EastFM.ca.

0: பாட்டு நாலு விஷயம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
11: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
5: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் Unit 2B விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: 2426 7793 2323 4 6 7 9 2 3 2 3 உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732 7 4 7 8 8 9 2 7 1 0 கவுர் 6 4 7 2 3 3 6 1 2 9.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
5: Your favorite music on your favorite station. 102.7.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: விட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரையும், ஆகஸ்ட் 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 முதல் இரவு 10 வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து, 416-200-0732, தனா, 6478-9-2710, Gaur, 647-233-6129.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Singh Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Singh 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
0: East FM 102.7 கேட்டாலே. சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599 Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 56564169085656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 11 2026 திங்கட்கிழமை. மன்னிக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை 19 காலை பொழுது ஒன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

இஸ்டஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:08. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C 20° உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவிற்கு சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கூடுதலாக 29°C வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். உடல்நிலையை பொறுத்தவரையில் 33°C கொண்டதாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்க்கலாம். நாளை புதன்கிழமை 26°C 31 உடல்நிலையாக இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை 25°C 30 உடல்நிலையாக இருக்கும். 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். வெள்ளிக்கிழமை 24°C 27 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 24°C 27 உடல்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 24°C 29 உடல்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு கூடிய நாளாக இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.

0: லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் சென் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்காப்ரோ நோத் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான ஷான் சென் இந்த வார இறுதியில் பதவி விலகும் தனது தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை முதல் அவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற வாகன விபத்தொன்றின் எதிரொலியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுமையான உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுத்திய வாகன விபத்தை தொடர்ந்து தான் பதவி விலக முடிவினை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். வாகன விபத்தால் தொடர்ந்து நீடிக்கும் உடல்நல பாதிப்புகளை காரணமாக குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளதாக ஷான் சென் குறிப்பிடுகின்றார். 2015 ஆண்டு முதல் ஸ்காப்ரோ நோத் தொகுதியினை நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் அவர் திங்கட்கிழமை தனது முடிவினை சமூக ஊடக அறிக்கை ஒன்றில் வெளியிட்டார். 2025 ஆண்டின் இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் தலைநகர் ஒட்டாவாவிற்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் கடுமையான வாகன விபத்து ஒன்றை சந்தித்தார். இதனால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சினைகள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேவையான அளவிற்கு தன்னால் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என திங்கட்கிழமை தனது ஸ்தலத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தனது குடும்பத்தினரோடு கலந்தாலோசித்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதே சிறந்தது என தான் தீர்மானித்ததாக ஷான் சென் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ட்ரூடோ மாவட்ட பாடசாலை வாரியத்தின் உறுப்பினராகவும் தலைவராகவும் பணியாற்றிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவர் ஆற்றிய பணிக்காக பிரதமர் மா காணி ஒரு அறிக்கை மூலம் நன்றி தெரிவித்தார். இந்த கோடையில் தமது பதவியிலிருந்து விலகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலில் ஷான் சென் பெயரும் இணைந்து கொண்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு இடைத்தேர்தல்களுக்கான அறிவித்தல் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த பதவி விலகல் மற்றும் ஒரு இடைத்தேர்தலை அறிவித்தல் தேவையினை ஏற்படுத்தியது. ஏற்கனவே ஒன்றரை மாகாணத்தின் பீச்சஸ் ஈஸ்ட் ஜோக், குவெக் மாகாணத்தின் சிகோட்மி லீ ஃபிஜோர்டு, பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நோர்த் வென்குவா கேப்பிலான் ஆகிய தொகுதிகளுக்கான ஆகஸ்ட் 31 அன்று 3 இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. வேறு சில இடைத்தேர்தல்கள் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. தற்போது வெற்றிகரமாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் மத்தியில் மாக்கானி தலைமையிலான லிபரல் கட்சி 172 ஆசனங்களோடு பெரும்பான்மையை கொண்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வுகள் செப்டம்பர் 21 மீண்டும் ஆரம்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ லிபரல் கட்சி தலைமை பதவிக்கான போட்டியாளர் தமது முதல் விவாதத்தில் முதல்வர் டாக்ஃபோர்டின் பொருளாதார செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்தனர். 3வது இடத்தில் உள்ள கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கான போட்டியில் ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை வேட்பாளர்கள் தமது முதல் விவாதத்தை நேற்று நடத்தியிருந்தனர். இந்த விவாதத்தில் டாக்ஃபோர்டு அரசாங்கத்தின் பொருளாதார செயற்பாடுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளானது. அதேவேளை புதிய தலைவருக்கு ஒரு மாகாண சபை ஆசனம் இருக்க வேண்டிய அவசியம் குறித்து தலைமை பதவி வேட்பாளர்கள் விவாதித்தனர். இறுதியாக கட்சியினை தலைமை தாங்கிய இரு தலைவர்களான ஸ்டீஃபன் டெல்டுகா, போனி கிரம்பி ஆகியோருக்கு சட்டமன்றத்தில் ஆசனம் இருக்கவில்லை. இந்த நிலையில் தலைமை போட்டியில் ஈடுபட்டுள்ள 5 வேட்பாளர்களும் புதிய தலைவர் ஒருவர் மாகாண சபை உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் குறித்து விவாதித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதன் மூலம் கிடைக்கும் முக்கியத்துவம் அடுத்த தலைவருக்கு தேவை என்பது தற்போதைய தலைமை பதவிக்கு போட்டியிடும் மாகாண சபை உறுப்பினர்கள் லீ ஃபேக்லோவ், ஸ்டிஃபனி போன் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட கருத்து என கூறப்படுகிறது. லிபரல் கட்சியினர் நவம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கும் நபர் அந்த கட்சியின் இறுதியாக ஆட்சியில் இருந்த 2018 பின்னர் அதன் 4வது தலைவராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் புதிய தலைவர் நவம்பர் 21 அறிவிக்கப்படவிருக்கிறார். பிரம்டன் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவங்கள் தொடர்பாக 13 வயதுடைய 2 இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு 10:45 அளவில் கெனடி ரோட் சவுத் மற்றும் ஸ்டீல் 7 ஈஸ்ட் ஆகியவற்றிற்கிடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. 18 வயது மதிக்கத்தக்க 2 ஆண்கள் இந்த கத்திக்குத்து சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் காயமடைந்த ஒருவர் உயிராபத்தான காயத்தில் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றவருக்கு உயிராபத்தான காயங்கள் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஸ்எஃப்எம் காத்தலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:19 நிமிடம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை எஸ்எஃப்எம், எஸ்எஃப்எம்.ca.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-506-9552. ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: திசையெல்லாம் கேட்கும் இசை. 102.7.

இலங்கை செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் இடமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை குழிக்குள்ளிருந்து தலையில்லா முண்டமாக இன்புக்கூடு ஒன்று உட்பட 4 இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியின் 102வது நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை 102 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியில் 524 இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 513 இன்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 48வது நாளான நேற்றைய தினம் 9 இன்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 இன்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் மாட்டின் காலில் அடிக்கப்படும் லாடம் ஒன்றும் கைவளையல் ஒன்றும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன. இதேவேளை எழுமாறாக தூண்டப்பட்ட சோதனை குழியில் 2/1 குழியில் தலையில்லா முண்டமான இன்புக்கூடு உட்பட 3 மனித இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு மற்றைய குழியில் இருந்தும் 1 இன்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவிற்கு சென்று ஏதிலிகளாக பதிவாகியுள்ள இளைஞர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான குடிவரவு தடையகத்தில் வசதிகளை வழங்குவதற்கு இலங்கையின் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்தது. யுத்த காலத்தில் நிலவிய சீரற்ற சூழ்நிலை காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள் மூலமன்றி முறையான கடவுச்சீட்டின்றி இந்தியாவிற்கு சென்ற பலர் அங்கு ஏதிலிகளாக பதிவு செய்தனர். இவர்கள் ஐக்கிய நாடுகள் ஏதிலிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக தன்னார்வமாக மீண்டும் தாயகம் திரும்பும் எதிர்பார்ப்போடு உள்ளார்கள். இதன் அடிப்படையில் சட்ட அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக தீர்மானங்கள் சில எடுக்கப்பட்டன. 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பு முறையான ஆவணங்களின்றி இந்தியா சென்று அங்குள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் இலங்கையர் என அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு அரச உளவுத்துறையின் தடையகச் செல் அறிக்கை பெறப்படும். இவர்கள் கொலை, தேச துரோகம் போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடாதவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்புடைய நபர்களுக்கு தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கப்பட்டு 1948 ஆண்டின் 20ஆம் இலக்க குடிவரவு குடியிருப்பு சட்டத்தின் கீழ் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் நாட்டிற்குள் நுழைவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி யுத்தம் நிறைவடைந்த 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அடையாளப்படுத்தல் மற்றும் உளவுத்துறை தடையக அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகளின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதேவேளை கொலை மற்றும் தேச துரோகம் உள்ளிட்ட குற்றங்களோடு தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் துறைமுகம் அல்லது வானூர்தி நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவினை பெற்றுக் கொள்வதற்கான நிதி உடன்படிக்கைகளில் கையெழுத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 ஆண்டு முதல் 2031 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு 1000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு உலக வங்கி குழுமம் ஏற்றுக்கொண்டுள்ள விரிவான வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் உலக வங்கி குழுமத்திற்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. இந்த திட்டத்தின் மூலம் பொருளாதார சாத்தியக்கூறுகளை கொண்ட துறைகளை வலுப்படுத்துதல், நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக முயற்சிகளை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை விரிவாக்குதல் மற்றும் பிராந்திய தொடர்பாளர்களை மேம்படுத்துதல் என்பன எதிர்பார்க்கப்படுகின்றன. அத்துடன் நிலையான பிராந்திய அபிவிருத்தி ஊடாக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியினை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதற்கமைய நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். குறித்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் உட்பட பல்வேறு காரணிகளை பரிசீலித்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் மகாநாயக்க தேரர்களோடு கலந்துரையாடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். இதற்கமைய தாமும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பான தற்போது நிலைமை மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து விளக்கமளித்ததாக நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மகாநாயக்க தேர்தல்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் மற்றும் இலங்கை சட்டத்திரங்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கிடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. இந்த கலந்துரையாடல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும் என ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரண்ணவிற்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைந்த கடத்தொழில் துறைமுகத்தில் மணல் அகழும் பணியினை தென்கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில்

0: சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்ஞர குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து நாட்டின் சட்டத்திற்கமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக குடும்ப பேராயர் இல்லம் தெரிவித்தது. பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டுள்ள ஊடகறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கோட்பாடுகளின்படி மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாக அமைவதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சபையின் இந்த போதனையின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என பேராயர் சுட்டிக்காட்டினார். இலங்கை நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளதாகவும் நீதித்துறை எடுக்கும் தீர்மானங்கள் அல்லது விசாரணைகளில் எந்தவொரு வகையிலும் தலையிட விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கலை விரும்புவதில்லை. நபர்கள் எப்போதும் கசப்பான உணர்வுகளையும் தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் கடந்து மனப்பூர்வமாக மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள். இருந்தபோதிலும் சிவில் சமூகமும் சட்டமைப்புகளும் நிறுவப்பட்ட நீதித்துறை மூலமாக பொது அமைதி, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இவ்வாறான தீவிரவாத தாக்குதல்கள் வழிபாட்டு தலங்களிலோ அல்லது நாட்டின் வேறு எந்த ஒரு பகுதியிலோ மீண்டும் இடம்பெறாத வகையில் தடுப்பதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தம்மால் இயன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தலில் கீழ் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் சந்தேக நபர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். 41 வயதுடைய ரன்மலானை பகுதியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் மலேசிய போலீசார் மற்றும் இன்டர்போலின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்றைய தினம் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. பேராதனை போலீஸ் பிரிவில் 2014 ஆண்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தி ஒருவரை கடத்தி தாக்கியதாகவும் 2016 ஆண்டு அதே காலப்பகுதியில் மற்றொருவரை சுட்டுக் கொண்டதாகவும் கூறப்படும் இரண்டு வழக்குகள் தொடர்பில் கன்னி நீதவான் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகள் தொடர்பான நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து அவருக்கு எதிராக திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. 2003 ஆண்டு கல்கிஸ் போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் தொடர்பாகவும் அவர் கைது செய்யப்பட்டு குடும்ப மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தார். அதேபோல் 2007 ஆண்டு கைக்குண்டு ஒன்றை சட்ட விரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் கல்கிஸ் காவல்துறையால் மீண்டும் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை மலேசியாவில் பிரதான சந்தேக நபருடன் இருந்த ரன்மலானியைச் சேர்ந்த 35 வயதுடைய ஒருவரும் கல்கிஸைச் சேர்ந்த 31 வயதுடைய மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். காவல்துறை அதிபரின் ஆலோசனை மற்றும் நேரடி கண்காணிப்பின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் சர்வதேச கனிமொழி அகற்றும் நடவடிக்கைகளுக்கான தூதுவருமான ரோஸ்மன் பாய்க் இலங்கையின் கனிமொழி அகற்றும் திட்டத்தின் முன்னேற்றத்தை பாராட்டினார். வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்கவை ஆகஸ்ட் 10 தேதி சந்தித்த போது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனிமொழி அகற்றும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடிய அவர் இந்த திட்டம் மிக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். முன்னதாக கனிமொழிகள் காணப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் சுமார் 90% நிலப்பரப்புகள் வெற்றிகரமாக சுத்திகரிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது 20.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி மட்டுமே கனிமொழி அகற்றப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. இவை பெரும்பாலும் சிக்கலான மற்றும் கடினமான நிலப்பரப்புகளாக இருப்பதாகவும் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இலங்கை முழுமையாக கண்ணிமடியற்ற நாடாக மாற்றப்படுவதே அதன் முதன்மை இலக்கு என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக விசேட பயிற்சி பெற்ற 500 இலங்கை ராணுவ வீரர்கள் கண்ணிமடி அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ராணுவம் ஆண்டுதோறும் சுமார் 1.5 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சுத்திகரிக்க இலக்கை நிர்ணயித்திருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கு மேலாக இனி அமைப்புகளும் கண்ணிமடி அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்புகையில் கனிமொழி அகற்றும் நடவடிக்கைகளுக்கான அரசின் நிதியொதுக்கீடு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக கனிமொழி அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கும் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கும் ரோஸ்மன் பாய்க் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இணைந்திருக்கிறீர்கள். 7:41.
1: காற்றில் பரவும் இசை போல
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்களுக்கு அருகில் உள்ள பணியாற்றுகின்றார்.
4: சித்ரா செல்வநாதன் ஃப்ரம் பிரிமல் டொயோட்டா, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
2: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: அனைத்துலக செய்திகள். ஹொமஸ் நீரினை மீண்டும் திறப்பதற்காக ஈரான் விதித்த நிபந்தனைகளுக்கு பதிலாக கடந்த கால போர்கள், தாக்குதல்கள் மற்றும் போராட்டங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. மசகு எண்ணெய் விலை 5% வரை அதிகரித்ததை தொடர்ந்து பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $88 WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $82.45 விற்பனையானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் பல சிக்கியிருப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தில் 570 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதோடு 1500 அதிகமான வீடுகளும் பிராந்திய வானூர்தி நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. கொலம்பியாவின் சோகோ மாகாணத்தில் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள நிலப்படி நேற்று காலை 7 மணியளவில் 7.4 மேக்னிடியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக இந்த நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் அறிவித்தது. மேற்கு கொலம்பியா முழுவதிலும் 100 மைல் தூரத்திற்கு இதன் அதிர்வுகள் உணரப்பட்டன. கொலம்பியாவின் கோபி உற்பத்தி பிராந்தியத்தில் அமைந்துள்ள பெரேரா நகரத்தின் அதிகளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இதை சுற்றியுள்ள நகரங்களுக்கு வேலேடெல் கோகா பிராந்தியமும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தலைநகர் பகோடா மரங்கள் மற்றும் போக்குவரத்து சமிதிகள் கடுமையாக சேர்ந்ததோடு கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் உட்கட்டமைப்புகளுக்கு பாரிய சேதங்கள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அண்டை நாடுகளான வெனிசுலா, ஈக்வடர் மற்றும் பனாமா வரை உணரப்பட்டன. இந்த நிலையில் கொலம்பிய ஜனாதிபதி அபலடோ டிலா எஸ்பிரெல்லா நாட்டின் தேசிய அனர்த்த நிலைமையினை பிரகடனப்படுத்தினார். இதன் மூலம் அவசரகால நிலையை எதிர்கொள்வதற்கும் வரவு செலவு திட்டத்தை மாற்றியமைப்பதற்கும் அவருக்கு விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியாக பதவியேற்றவர் சில நாட்களில் இந்த மிகப்பெரும் பேரிடரை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். சிரியாவில் சுமார் 14 இடம்பெற்ற உள்நாட்டுப் போரின் போது இழைக்கப்பட்ட மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள், கொடூர சித்திரவதைகள் மற்றும் திட்டமிட்ட கொலைகள் தொடர்பில் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத் மரணத்தினை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2024 டிசம்பர் மாதம் பதவியிழந்த தற்போது ரஷ்யாவில் தலைமறைவாக வாழும் பஷர் அல் அசாத் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகாத நிலையில் அவருக்கு இந்த மரணத்தினை விதிக்கப்பட்டது. அவருடன் சேர்த்து ரஷ்யாவில் தலைமறைவாக இருக்கும் அவருடைய சகோதரர் பஹிர் அல் அசாத் நேரில் முன்னிலையாகாத நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் உள்ள அவருடைய உறவினரும் சிரியாவின் முன்னாள் அரசியல் பாதுகாப்பு பிரிவின் தலைவருமான அடிஃப் நஜீப் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது. சிரியாவின் புதிய இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் முன்னாள் அரசாங்கத்தின் உயர்மட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட முதலாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் அப்பலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்தும் ஆபத்தை விளைவிப்பதோடு அங்குள்ள மனிதநேய தேவைகளை கணிசமாக அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதநேய விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகம் வெளியிட்டுள்ள அண்மைக்கால அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய படைகளின் துப்பாக்கிச் சூடு, பீரங்கி தாக்குதல் மற்றும் கடற்படை தாக்குதல்கள் காரணமாக பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனிதநேய விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகம் தெரிவித்தது. இந்த நிலையில் சர்வதேச மனிதநேய சட்டங்களின் கீழ் பொதுமக்களும் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகளும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அலுவலகம் வலியுறுத்தியது. போர் ஆரம்பித்ததிலிருந்து காசா பகுதியில் வெடிக்கும் அபாயமுள்ள 1000 அதிகமான வெடிப்பொருட்களை ஐக்கிய நாடுகளின் மனிதநேய விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகத்தோடு இணைந்து பணியாற்றும் அமைப்புகள் அடையாளப்படுத்தின. இந்த மாதத்தில் மட்டும் 63,000 அதிகமான பங்கேற்பாளர்களுக்கு விழிப்புணர்வு அமர்வு வழியும் குறித்த அமைப்பு நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: தேடிக்கிழமை 53
2: என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

வாழ்க்கையில் நாம் தொடர்ந்தும் காயங்களையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் காயங்களை ஞானமாக மாற்றுங்கள் என்று சொல்வார் மாயா ஆஞ்சலோ. எங்கள் வாழ்க்கையில் நடந்த வலிமிகுந்த அனுபவங்களை நாம் மறைக்க அல்லது மறக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் மாயா ஆஞ்சலோ சொல்வது போல, அந்த காயங்களை நாம் புரிந்து கொள்ளும் அறிவாகவும் மற்றவர்களுக்கு உதவும் ஞானமாகவும் மாற்ற முடியும். இன்று உங்கள் கடந்த கால அனுபவங்களை குற்ற உணர்வோடு அல்லாமல் அவை உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களாக கையாள பாருங்கள். அனுபவங்களை ஞானமாக்கினால் அந்த ஞானம் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் வழிகாட்டும். நமக்கான காலம் தெளிவாக பிறக்கும்.

0: எட்டு மணி ஏழு நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோழமின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 33 உணரப்படும் என வானிலை எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 26 பாகை செல்சியஸ், 31 நிலையாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக 25 பாகை செல்சியஸ், 30 நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஓரளவிற்கு சூரியஒளி நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது. 24 பாகை செல்சியஸ், 27 நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ், 27 நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற நாளாக இருக்கிறது. 24 பாகை செல்சியஸ், 29 உணர்லியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கள் 25 பாகை செல்சியஸ், 29 உணர்லியாகவும், செவ்வாய் 25 பாகை செல்சியஸ், 29 உணர்லியாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷான் சென் தனது பதவியிலிருந்து இந்த வார இறுதியில் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை தனது பதவி விலகல் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை அவர் வெளியிட உள்ளார். கடந்த ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்தின் எதிரொலியாக இந்த முடிவினை தான் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கடுமையான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்திய வாகன விபத்தை தொடர்ந்து அவர் பதவி விலக தீர்மானித்தார். வாகன விபத்தினால் தொடர்ந்து நீடிக்கும் உடல்நல பாதிப்புகளை காரணமாக குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தான் திட்டமிட்டிருப்பதாக ஷான் சென் குறிப்பிடுகிறார். 2015 முதல் ஸ்காப்ரோனோ தொகுதியினை நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் அவர் திங்கட்கிழமை தனது முடிவினை சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். 2025 ஆண்டின் இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் தலைநகர் ஒட்டாவாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அவர் கடுமையான வாகன விபத்தொன்றை சந்தித்தார். இதனால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சனைகள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேவையான அளவில் தன்னால் பயணம் செய்ய முடியாத நிலை தோன்றியிருப்பதாக திங்கட்கிழமை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அவர் பதிவு செய்துள்ளார். தமது குடும்பத்தினரோடு கலந்தாலோசித்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதே சிறந்த முடிவு என தான் தீர்மானித்ததாக ஷான் சென் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். ட்ரூண்டோ மாவட்ட பாடசாலை வாரியத்தின் உறுப்பினராகவும் தலைவராகவும் பணியாற்றிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அவர் ஆற்றிய பணிக்காக பிரதமர் மாக்கானி ஒரு அறிக்கையில் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த கூடையில் தமது பதவியிலிருந்து விலகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலில் ஷான் சென் பெயரும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல இடைத்தேர்தல்களுக்கான அறிவித்தல்கள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த பதவி விலகல் மற்றொரு இடைத்தேர்தல் அறிவித்தலை தோற்றுவித்துள்ளது. ஏற்கனவே ஒன்றாரிய மாகாணத்தின் பீச்சஸ் ஈஸ்ட் ஜோங் மற்றும் கிபெக் மாகாணத்தின் சிக்கோர்மி லீஃப் ரோடு, பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நோர்த் வான்குவா கெப்பிலான் ஆகிய தொகுதிகளுக்கு ஆகஸ்ட் 31 தேதி இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன. வேறு சில இடைத்தேர்தல்கள் இன்னமும் அறிவிக்கப்படாத நிலை காணப்படுகிறது. தற்போதைய வெற்றிடமாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் மத்தியில் மாக்காணி தலைமையிலான லிபரல் கட்சி 172 ஆசனங்களோடு பெரும்பான்மையினை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற அமர்வுகள் செப்டம்பர் 21 தேதி மீண்டும் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்த புதிய இடைத்தேர்தலுக்கான அறிவித்தல் தொடர்பில் எதிர்பார்ப்புகள் தோன்றியுள்ளன. தமிழ் மக்கள் அதிகம் சுரந்து வாழக்கூடிய ஸ்காப்ரோ நோர்த் பகுதியில் தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய சூழலையும் இந்த பதவி விலகல் தோற்றுவித்திருப்பதாக அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எதிர்வரும் நாட்களில் இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளைச் சார்ந்த வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த தெளிவான அறிவித்தல்களை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். செமணி மனித புதைக்குழிக்கருகில் எழுமாற்றாக அழப்பட்ட சோதனை குழிக்குள் இருந்து தலையில்லா முண்டமாக எண்புக்கூடு ஒன்று உட்பட 4 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. செமணி மனித புதைக்குழியின் 102 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. 102 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியில் 524 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 513 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய நிலையில் செமணி அகழ்வுப் பணிகள் தொடர்பிலான முக்கியமான விடயங்கள் சிலவற்றை இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள சட்டத்தரணி ரணிதா ஞானராஜன் தெரிவிக்கிறார்.
1: மனித புதைகுழியின் 48 அகழ்வுப் பணிகள் காலை 8 முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. 48 நாளின் முடிவாகிய இன்று மொத்தமாக இன்று 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் இடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இன்றைய நாளுடன் மொத்தமாக 524 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே சுத்தப்படுத்தி அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் மொத்தமாக 7 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய நாளுடன் மொத்தமாக 513 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் ஒரு சிறிய வளையலின் துண்டு ஒன்றும், அதேவேளை மாடு காலுக்கு அடிக்கின்ற மாட்டினுடைய லாடம் மாதிரியான ஒரு இரும்பு துண்டொன்றும் ஏனைய பிறப்பொருள் சான்றுகளாக கண்டுபிடிக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் பரிசோதனை குழி தொடர்பான விடயத்தில் தோண்டப்பட்ட இரண்டு குழிகளிலும் இருந்து மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையை பார்க்கலாம். பரிசோதனை குழிகளினுடைய அடையாளப்படுத்தல் என்றது ஏற்கனவே கடந்த அமர்வில் நிகழ்த்தப்பட்ட GPR பரிசோதனையின் பின்னர் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை எல்லைகளாக கொண்டதாக இரண்டு குழிகள் 7ஆம் திகதியும் 6ஆம் திகதியும் வெட்டப்பட்டு இன்றைய நாள் மேலதிகமாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் 1 அடி உட்பட்ட ஆழத்தில் இந்த 4 மனித எண்பு தொகுதிகளும் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது. இதே போல நாளைய நாளும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெறும்.
0: பிரணிதா ஞானராஜன் அவர்கள் சட்டத்திறனி இந்த மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானிப்புகளை மேற்கொண்டு வரக்கூடிய மனித உரிமைகள் சட்டத்திறனியின் கருத்துக்கள். அவை ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஈரான் விதித்த நிபந்தனைகளுக்கு பதிலாக கடந்த கால போர்கள், தாக்குதல்கள் மற்றும் போராட்டங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளார். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் உச்சமடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் மசுகெண்ணின் விலை அதிகரித்தது. மசுகெண்ணி விலை 5% வரை அதிகரித்ததை அடுத்து பிரெண்ட் ரக மசுகெண்ணி $1.88 WTI ரக மசுகெண்ணி $82.45 அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது என அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை கொலம்பியாவில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நிலநடுக்கத்தில் 570 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதோடு 1500 அதிகமான வீடுகளும் பல பிராந்திய வானூர்த்தி நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. கொலம்பியாவின் சோகோ மாகாணத்தின் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 7:34 7.4 அளவில் நிலநடுக்கம் பதிவானது. கொலம்பியா முழுவதிலும் 100 மைல் தூரத்திற்கு இதன் அதிர்வுகள் உணரப்பட்டன. கொலம்பியாவின் கோபி உற்பத்தி பிராந்தியத்தில் அமைந்துள்ள பெரேரா நகரத்தில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இதனைத் தவிர அதனை சுற்றியுள்ள நகரங்களுக்கும் வேலே டெல் கோகா பிராந்தியமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தலைநகர் பொகோடா மரங்கள் மற்றும் போக்குவரத்து சமிக்ஞைகள் கடுமையாக அசைந்ததோடு கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் இருந்தபோதிலும் உட்கட்டமைப்புகளுக்கு பாரிய சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அண்டை நாடுகளான வெனிசுலா, ஈக்வடோர் மற்றும் பனாமா வரை உணரப்பட்டன. இந்த நிலையில் கொலம்பிய ஜனாதிபதி அபல்டிலோ நாட்டின் தேசிய அனர்த்த நிலைமையை பிரகடனப்படுத்தினார். இதன் மூலம் அவசரகால நிலையை எதிர்கொள்வதற்கும் வரவு செலவு திட்டத்தை மாற்றியமைப்பதற்கும் அவருக்கு விசேட அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சில நாட்களில் இந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போல. 8:15.

0: எஸ்எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை எஸ்எஃப்எம் 102.7.
2: Lakme Home Sing, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ

0: பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் என்ன 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
3: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: 8:24.
5: சொல்லாமலே யார் பார்த்தது.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலிகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு ஞானியின் முன்பாக ஒரு மனிதன் சென்று அமர்ந்து கொள்கிறான். நீண்ட நேரம் தன் முன்னால் மௌனமாக அமர்ந்திருக்கும் அந்த மனிதனை அந்த ஞானி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மனிதனின் மனதில் அதிகமான பயம் கவிந்திருக்கிறது. பயத்தில் அவன் மனம் பருந்தை கண்டு படபடக்கும் கோழி குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது அந்த ஞானி அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், ஏன் நண்பா இப்படி இருக்கிறாய், உனக்கு என்னதான் பிரச்சனை? பயம், அதுதான் அவனுடைய பிரச்சனை. வாழ்க்கையை கண்டு மிரண்டு திகைக்கச் செய்கின்ற பயம் அவனுக்குள் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் அப்படியான ஒரு பயம் இருக்கிறது. அந்த மனிதர் அவன் தோள்களை பற்றி ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தொடுதலில் தொலைகிற பயம் இல்லை அவனுடையது. ஆனாலும் ஓரளவிற்கு ஆசுவாசம் அடைகிறான். மெதுவாக அந்த ஞானியின் கண்களை பார்க்கிறான். பதற்றமற்ற குளிர்ந்த கண்கள் அவருடையவை. அவன் அப்படியில்லை, மனதின் பயத்தை வெளிகளில் ஒளிபெயர்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். பயம் அவனுடைய கண்களின் வழியில் தரித்தோடி கொண்டிருக்கிறது. இதற்கு முன் அவன் செய்த வேலை அப்படி. முதன்நாள் வேலைக்கு சேர்ந்த பொழுது அவனுக்கு வகுப்படுத்த மனிதர் இந்த உலகத்தில் வலியுறுத்தியது இதுதான். அதாவது வலியதுதான் வாழும் என்கின்ற ஒரு வாக்கை அவன் வலியுறுத்தினான். எதிலும் முதலாவதாக இருந்தால் ஒழிய வாழ்க்கையிலே வெல்ல முடியாது என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் எப்படி முதலாவதாக இருப்பது, முதலாமிடம் என்பது பன்மையில்லையே. இதை கேட்க நினைத்தான், ஆனால் கேட்கவில்லை. காரணம் பயம். பாடசாலையில், கல்லூரியில், வீட்டில், அலுவலகத்தில் பேச நினைத்து கேட்க நினைத்து கேட்காமல் அடங்கி போகின்ற பயம். அந்த பயம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதன்பின் அவனுக்கு எல்லாவற்றின் மீதும் பயம் ஏற்பட்டது. பயம் அவனை எங்கு விடாமல் செய்தது. சிறிய வேலைகளை கூட அவன் பிழையோடு செய்தான். அதன் பலன் அவன் விரைவில் வேலையை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டான். அப்போதுதான் வேர் பிடித்திருக்கின்ற குடும்பம் அவனுடையது. நல்ல ஒரு மனைவி, சின்ன சின்ன குழந்தைகள், வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் இவனுடைய வேலை சார்ந்தும் அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் சார்ந்ததுமாக இருக்கின்றன. எல்லாமே திடீரென்று சூனியமாகி போய்விட்டது போன்ற ஒரு உணர்வு. புதிய வேலை தேடும் படலம் தோல்வியில் முடிய என்ன செய்வது என்று அறியாமல் வீட்டிற்கு போகாமல் திக்கு தெரியாத காட்டில் தொலைந்து போனவனாக இந்த ஞானியின் முன் வந்து நிற்கிறான் இப்போது அவன். சரி நண்பா, கொஞ்சம் காலார நடக்கலாமா என்று கேட்கிறார் அந்த ஞானி. அவனுக்கும் அப்போதைய தேவை அதுதான். சில நிமிட நடையில் குளிர்ந்த காற்று அவர்களை தழுவத் தொடங்குகிறது. அவர் ஒரு கணம் கண்மூடி குளிர் காற்றின் தழுவலை ரசிக்கிறார். ஆனால் அவனோ படபடப்போடு நடந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சில அடிகள் நடந்தால் கடல் நீரில் கால்களை நினைக்கலாம். அவர் அப்படியே மணல் வெளியில் அமர்ந்து கொள்கிறார். நண்பா, பார்த்தாயா எவ்வளவு பெரிய கடல்? அவர் சொன்னதும் தான் அவனுக்கு கடலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றியது. அவர்கள் நடந்து ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு அப்போதுதான் தெரிந்தது. ஆம், மிகப்பெரிய கடல்தான் ஞானி. அதன் கரை உனக்கு தெரிகிறதா? இல்லையே, கண்ணு கட்டிய தூரம் வரை தண்ணீர் தானே தெரிகிறது. நண்பா, இந்த கடலில் மிகப்பெரிய அலைகள், நீந்தவே முடியாது. சரிதானே? சரிதான், நீந்த முடியாது. நடுக்கடலில் சுறாக்கள் இருக்கின்றன. எப்போதும் சின்ன சின்ன மீன்களையே தின்று கொண்டிருக்கும் அவற்றிற்கு மனிதர்களின் உடல் மிக

பெரும் விருந்தாக அமைந்துவிடும் இல்லையா? ஆம், சரியாக சொன்னீர்கள் குரு. எவ்வளவு பெரிய நீச்சல்காரனானாலும் இந்த சுறாக்களிடமிருந்து தப்புவது மிகவும் சிரமம். அப்படியானால் இந்த கடலை கடக்கவே முடியாதா? ஞானி கேட்கிறார். மறுகரைக்கு போய்த்தான் ஆக வேண்டுமென்றால் எப்படித்தான் போக முடியும் என்று ஞானி அவனிடம் கேட்கிறார். அவன் ஞானியை பார்த்தான். இவரிடம் பேசினால் எங்களுடைய துன்பம் தீரும், எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று வந்தால் இவர் என்னிடம் கேள்வி கேட்கிறாரே, என்ன மனிதரப்பா அப்படின்னு சொல்லி நினைத்துவிட்டு, ஐயா, கடலை கடக்க வேண்டுமென்றால் நீந்தித்தான் கடக்க வேண்டுமென்றில்லை, ஒரு கப்பலில் போனால் போயிற்று என்று சொல்லி பதில் சொல்கிறான். கப்பலில் என்றால் இப்போது ஞானி மீண்டும் கேட்கிறார். அதுவும் சரிதான், ஒரு படகு கிடைத்தால் கூட தப்பிச் சென்று விடலாம். அப்படியா? அப்படியானால் அந்த படகு எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானி கேட்கிறார். ஏன் இவர் இப்படி கேட்கிறார் என்று இவன் குழம்பி போய்விட்டான். இவரே வேலை போன கவலையில் வாழ்க்கையில் அடுத்து என்னாகுமோ என்கின்ற ஒரு எரிச்சலில் விரக்தியில் வந்திருக்கிறான். அவனிடம் ஞானி கடலை கடப்பதற்கு என்ன மாதிரி படகு வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார். சரி, ஒரு சிறிய படகாக இருந்தால் கூட பரவாயில்லை, அது படகாக இருந்தால் போதும், அது சிறியதா பெரியதா என்பது முக்கியமல்ல, ஒரு படகாக ஒரு மிதவையாக இருந்தால் கூட போதும், இந்த கடலை கடந்து விடலாம் என்று சொல்கிறார். சரியாக சொன்னாய் நண்பா. இந்த கடலின் மேல் மிதக்கும் துணிச்சல் இருக்கின்றவர்கள் சிறு கட்டைகளை பற்றி கொண்டு கூட கரையேறி விடுவார்கள். நீந்தும் துணிச்சல் இருப்பவர்கள் நீந்தி கடக்கிறார்கள். பெரும் செல்வத்தின் துணை கொண்டவர்கள் சொகுசாக கப்பலில் மிதக்கிறார்கள். இந்த பெரிய கடலை கடக்க இந்த கடல் அளவு பெரிய கப்பல் வேண்டுமென்றில்லை, ஒரு சிறிய படகு இருந்தால் கூட போதும், கடந்து விடலாம். அப்படித்தான் இந்த வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை கடல் என்பது சரிதான், ஆனால் நான் யார்? நீந்த தெரியாதவன். கட்டைகளை பற்றி கொண்டு மிதந்தால் சுறாக்கள் தின்றுவிடும், கப்பலில் போக வழியில்லை. அப்படியானால் சிறு படகுதான் துணை, என் வாழ்வில் எது படகு, என்னிடம் படகு இருக்கிறதா என்றெல்லாம் அவனுக்குள் கேள்விகள் எழும்ப தொடங்குகின்றன. நண்பா, எமக்கு எப்போதும் எங்கள் எதிரில் இருப்பவற்றை பற்றிய கவலையும் பயமும் இருக்கிறதே தவிர எங்களிடம் இருப்பதை பற்றிய விழிப்புணர்வு எங்களிடம் இருப்பதில்லை. உன்னிடமும் ஒரு படகு இருக்கிறது, அதை நீ பயன்படுத்துவதில்லையா? அவன் இப்போது மௌனமாக இருக்கிறான். தனக்குள் என்ன இருக்கிறது என்று தேடத் தொடங்குகிறான். நண்பா, இந்த கடல் ஆழமானது, இங்கு சுறாக்கள் இருக்கின்றன. ஏன், அடிக்கடி புயலும் சுனாமியும் கூட வரலாம், ஆனால் அதற்கெல்லாம் பயப்படுகின்றவன் கடலில் பிரவேசிக்கவே முடியாது. கரையை விட்டு அகலும் போதே பயத்தையும் விட்டுவிட்டுத்தான் கடலுக்குள் நாம் செல்ல வேண்டும். அவன் தன் வசம் வைத்திருக்க வேண்டியது ஒரு உறுதியான மிதவையும் அதன் மேலான நம்பிக்கையும் மட்டும்தான். அதுபோல்தான் இந்த வாழ்க்கையும். வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன, ஆனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அது எங்களுடைய பயத்தை கைவிட வேண்டியது. பயம்தான் எங்களை பயணிக்க விடாமல் தடுக்கிறது. அதை விட்டுவிட்டால் எங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை நாங்கள் படகாக்கிக் கொள்ள முடியும், அதில் மன உறுதியோடு பயணம் செய்ய முடியும். உலகம் முழுமையும் நனைக்கும் பெருமழை பெய்தாலும் நீ நனையாமல் இருக்க விரும்பினால் உனக்கு தேவை என்னவோ ஒரு சிறு குடைதான். பிரச்சனையின் அளவைக் கண்டு பயப்படாதே, உன்னிடம் இருக்கும் சிறு திறன் கொண்டு முயற்சி செய்து கொண்டே இரு, வெற்றியடைந்து விடுவாய் என்று சொல்லி அந்த ஞானி சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகான கதை. அந்த வாழ்க்கை பற்றிய பயம் எங்களுக்கு மிகப்பெரிதாக இருக்கிறது. இந்த கடல் போன்று பயம், கடல் போன்று வாழ்க்கை முழுவதும் சிக்கல் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த கடலை கடப்பதற்கு எங்களுக்கு ஒரு சிறு படகு போதுமானது. கடல் அளவு பெரிய படகு தேவையில்லை. பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் ஒரு சிறு படகால் அந்த கடலை கடக்க முடியுமென்றால் ஒரு சிறு முயற்சியால் சிறு நம்பிக்கையால் எங்கள் பிரச்சனைகளையும் நாங்கள் தாண்டி செல்ல முடியும். உலகம் முழுவதற்கும் மழை பெய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் நனையாமல் இருப்பதற்கு எப்படி ஒரு சிறு குடை போதுமானதாக இருக்கிறதோ அதுபோல எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு சிறு வழி சிறு நம்பிக்கை போதுமானது. அந்த நம்பிக்கையே எல்லாவற்றையும் தகர்த்து எங்களை இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு சென்று விட்டுவிடும். அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது எங்களிடம் இருக்கின்ற பயத்தை தூக்கி போடுவது. பயத்தை தூக்கி போட்டுவிட்டால் வாழ்க்கையில் நாம் நினைப்பதை அடைய முடியும். எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து முன்னேற முடியும். பயத்தை தொலைப்போம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. அச்சமின்றி வாழ்வு எங்கள் வளமாகட்டும். 8:37.

0: 8:42 இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
0: பிஸ்டாக் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களுடைய காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவர்களை அழைக்கலாம். 416-528-1407. குணா, காப்பிரதி என்றவுடன் எல்லோருக்கும் அதிகளவான பணம் செலவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் கூட அதை தாண்டியும் காப்பிரதி என்பது மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இளவயதில் குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்கள், இளம் குழந்தைகளை வைத்திருக்கின்றவர்கள், அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காவது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனாலும் இந்த பணம் என்று வருகின்ற போது, அல்லது அவர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று வருகின்ற போது, இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியான நிலையிலே அதற்காக அதிக பணத்தை செலவிட முடியாமல் இருக்கிறது. குறைந்த செலவில் இந்த குழந்தைகளை கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் காப்புறுதி மூலமான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு வழி ஏதாவது இருக்கிறதா?
2: அது ஒரு மிகவும் நல்ல ஒரு கேள்வி. என்று சொல்லி சொன்னால், இந்த காப்புறுதி என்று வரும் பொழுது அதை எடுப்பதற்கு பலருக்கு தடையாக இருக்கும் விடயம் என்னென்று சொல்லி சொன்னார், அவர்களுடைய பெர்சீவ்டு அசம்ஷன், அதை பற்றிய அவர்களுடைய ஒரு தங்களுடைய சொந்த கருத்து. காப்புறுதி என்பது வந்து வேஸ்டிங் ஆஃப் மணி என்றோ, இல்லாட்டி காப்புறுதி எடுப்பது வந்து மிகவும் செலவான விடயம் என்று கருதுவதே பிரதான காரணம். வந்து பலர் வந்து காப்புறுதியை எடுப்பதில்லை. எடுத்து வைத்திருக்கிறவர்கள் கூட 10-15 வருடங்களுக்கு முதல் ஒரு 100,000 அப்படி மிகவும் குறைந்த அளவான காப்புறுதியை வைத்திருப்பது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மோர்கேஜ் அமௌண்ட் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எனவே இருக்கின்ற காப்புறுதியை ரிவ்யூ பண்ணி ஒன்று நடந்தால் அதை கவர் பண்ணுவதற்கு தேவையான காப்புறுதியை அனைவரும் எடுப்பது மிகவும் இன்றியமையதாக அமைகின்றது. அப்போ நீங்கள் கேட்ட மாரி ஒரு குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு 40 வயது மேல் தனக்கொண்டு நடக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெயரோ பண்ணுவதற்கு தேவையான ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்டுக்கான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியம். அது நிச்சயமாக ஒரு சிலவற்ற மிகவும் குறைந்த அளவில் இதை வாங்க முடியும். அப்போ 40 வயது உள்ளவருக்கு அநேகமாக பிள்ளைகள் ஒரு 10 வயதில் இருந்தால், அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போகும் வரையாவது அவர் ஒரு சிறப்பான ஒரு காப்புறுதியை வைத்திருப்பது வந்து மிகவும் முக்கியமாக அமைகின்றது. அப்போ கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 500,000 10 இயர்ஸ் டேர்ம் வந்து ஒரு 40 வயது மேல் வாங்குவது மிகவும் குறைந்த அளவான $28 மட்டுமே செலவாகின்றது. $28 மந்துக்கு 500,000 ஆயுள் காப்புறுதியை வாங்க முடியும் ஒரு மேலுக்கு. அதே நேரம் அதே அமௌண்டை வந்து ஒரு ஃபீமேலுக்கு 40 வயது ஃபீமேலுக்கு வாங்கும் பொழுது வெறும் $21 மட்டுமே கொஸ்ட் பண்ணுகின்றது. எனவே இந்த ஆயுள் காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியம். மிகவும் குறைந்த செலவில் இதை வாங்க முடியும். இந்த இன்சூர் யுவர் இன்சூரபிலிட்டி, அது ஆயுள் காப்புறுதி வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கும் பொழுதே அந்த காப்புறுதியை வாங்குவதே மிக முக்கியம். அது வாங்கின பிறகு டவுன் த ரோட் உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது அதை வந்து மிகவும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்கின்றது, திருப்பி ஒரு மெடிக்கல் செய்யாமல்.
0: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான காப்புறுதி மற்றும் நிதி திட்டமிடல் சார் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. அத்துடன் நீங்களும் ஒரு சிறந்த காப்புறுதி முகவராகி உங்களுக்கான ஒரு பக்க வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்த ஆலோசனைகளையும் ஜிடி புரோக்கர்ஸின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முழுநேர தொழிலில் இருந்தாலும் பகுதி நேரமாக ஒரு காப்புறுதி முகவராக நீங்கள் மாற முடியும். அதன் மூலமாக அளவில் நீங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும், நிதி திட்டமிடல் சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. 416-528-1407. 8:47.

0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 PM 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
1: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca.
0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு படத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
7: பிசிறு கல்பி பெருல உடனே பல்தே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய உற்சாகமான ஒரு ஆரம்பம் இந்த இனிய காலை வழியில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். புத்தமுதியதொரு நாள் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9 மணி 1:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 11 செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் ஆகஸ்ட் 11 பிறந்த நாள், திருமண நாள், சிறு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். கோடைக்காலத்தின் கொண்டாட்டமான இன்னும் ஒரு அழகான நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த உற்சாகமான காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு சிந்தனை. நபிகள் நாயகம் கூறியிருக்கின்ற சிந்தனைகளில் ஒன்றாகத்தான் பகிரப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற மிகவும் பயங்கரமான ஆயுதம் நாக்குதான் என்று சொல்லி கூட கூறுவார்கள். எனவே எங்களது நாக்கினை சரியாக கட்டுப்படுத்தி அதை நல்லவற்றுக்காக மட்டுமே பயன்படுத்துதல் மிக மிக அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது நாக்கினை கட்டுப்படுத்தல் எங்களுக்கும் நல்லதுதான். அந்த சுவை அது தரக்கூடிய அந்த அதிக ஒரு ஆசையின் காரணமாக, அதை நாங்கள் அதிகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் காரணமாக தேவை இல்லாத உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் எல்லாமே நாங்கள் தேடி தேடி உண்போம். அது எங்களுக்கு தீங்கானது. அதே மாதிரி நாங்கள் இந்த நாக்கை பயன்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை மற்றவர்களிடையே ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே மற்றவர்களை கொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஆயுதத்தை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதை எப்போதும் உணர்ந்து அதை சரியாக கட்டுப்படுத்தி பயன்படுத்தவும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதை இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாக்கை நாங்கள் சரியாக பயன்படுத்தல் மிக மிக அவசியம் என்பதை சொல்லுகின்ற இந்த சிந்தனையை நாங்கள் எப்போதும் பேசுவதற்கு முன்பு நினைவில் கொண்டு வர வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. உலகத்தின் மிக பயங்கரமான ஆயுதம் நாக்காகத்தான் இருக்கின்றது. மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனது நாவிலிருந்து தான் பிறக்கின்றன. இதையெல்லாம் நினைவில் கொள்வதன் மூலமாக நாங்கள் பேசுகின்றவற்றை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கும் சரியாக அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் கூட பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது என்பதை இன்றைய நாளின் சிந்தனையாகவும் கூட இந்த வழியில் சொல்லிக் கொள்ளலாம். 9:09 சூரிய வெளிச்சத்துடன் இந்த நாளை தொடங்கி இருக்கின்றோம். 20 வெப்பநிலை, 21 டிகிரி செல்சியஸ் இப்போது உணரப்படுகின்றது. இன்றைய தினத்தின் வெப்பநிலை உயர்வாக 29 இருக்கும். 33 வரை கூடிய உணர்லே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 2 மணிக்கு பிறகு ஒரு சில மணி நேரம் 33 டிகிரி செல்சியஸ் கூடிய உணர்லையாக இன்று உணரப்படும். 8:28 சூரியன் மறைந்து விடும். எனவே அதுவரைக்கும் நாங்கள் வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருக்கும். முகில் வெளிச்சம் இணைந்திருக்கும். அதிலும் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்தோடு தான் இன்றைய நாளை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். இரவு வேளை 17:17 இரவின் உணர்லையாகவும் கூட இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தொடர்பாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை இந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாளைக்கு புதன்கிழமையும் பிரதானமாக வெயிலோடு தான் ஆரம்பிக்கும். மதியத்திலும் கூட வெயில் இருக்கும். ஆனால் தண்டஸ்டோமுக்கான சாத்தியங்கள் மதிய பொழுதில் சொல்லப்படுகின்றன. 1 மில்லிமீட்டர் அளவில் இடியுடன் கூடிய மழை வரலாம். அதே மாதிரி தான் மாலையிலும் கூட மழை 1 மில்லிமீட்டர் அளவில் வரக்கூடிய ஒரு சாத்தியத்தை தான் நாளைக்கும் கூட நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். இப்போது ஆகஸ்ட் மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் திடீரென்று வரக்கூடிய ஒரு மழையைத்தான் சந்திக்கின்றன. அதே மாதிரி தான் நாளைய நிலைமையும் கூட இருக்கும். இரவு பொழுதிலும் மெல்லிய தூறல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைக்கு 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்படும். வியாழக்கிழமை பொறுத்தளவில் 25-30 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். இடையில் மெல்லிய மழை மதிய வலையிலும் கூட வந்து போகலாம். தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் இருக்கும். 24 வெப்பநிலை, 27 வரைதான் உடல்நிலை உயர்வும் கூட ஏற்படப் போகின்றது. தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியாக அமையப்போகின்றது. சனிக்கிழமை 24-27 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக காலை மதிய வலையில் நிறைந்திருக்கும். மாலை பொழுதில்தான் 5 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கலாம் என்பது சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக இரவு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் வரைக்குமே மெல்லிய மழை தூறல் தொடர்வதற்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் பெரும்பாலும் இருக்கப் போவதில்லை. 24 வெப்பநிலையாகவும் 29 உடல்நிலையாகவும் இருக்கும் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
2: 7546 அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 B-Vid-B, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-யுடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindana Ahmed Tamzin 437-860-7002
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
4: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719. 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
8: நேரம் 9:28 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இரண்டு தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எந்த வித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து உணவினை பெற்றுச் செல்ல முடியும். வாழை இலை சாப்பாடு இருக்கின்றது, பத்து கறிகளோடு வர இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மேலும் எட்டு பதார்த்தங்களும் உங்களுக்காக கிடைக்க இருக்கின்றன. கறி வகைகள் என்று சொல்லி பார்க்கையில் நீங்கள் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்தரி குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி பத்து கறிகள் வாழை இலை சாப்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதோடு சேர்த்து மேலும் எட்டு பதார்த்தங்கள், பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய், ரசம் என்று சொல்லி உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் நீங்கள் உடனடியாகவே வந்து கேஷியருக்கு பெற்றுச் செல்ல முடியும். இன்று 2 மணி வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்காக இருக்கின்றது. அதே போன்று டாட்டா பொதியும் இருக்கின்றது. இது வந்து 7 கறிகளோடு மேலும் 8 உணவுகளும் உங்களுக்காக கிடைக்க இருக்கின்றன. இது வந்து 7 கறின்னு சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்போடு சேர்த்து பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இன்றைய 2 மணி வரைக்கும் கிடைக்க இருக்கின்றது. டாடா உணவகம் இது வந்து சுடச்சுட சுவையான 100 வீத சைவ உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே யூனிட் 5 இருக்கின்றார்கள். அதே போன்று வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 இரவு 11 வரைக்கும் திறந்திருப்பார்கள். அது மாத்திரமில்லாமல் ஏராளமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. விதவிதமான பாஸ்டா, வேறு வேறு உணவுகள், அப்பம், தோசை, இட்லி, பூரி, ரொட்டி இப்படி என்று சொல்லி எக்கச்சக்க உணவுகள் காத்திருக்கின்றன. இன்றைக்கு வந்து இந்த ஆடி அமாவாசை ஸ்பெஷலாகத்தான் வாழை இலை சாப்பாடு அதே போன்று டாட்டா பொதி உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று 2 மணி வரைக்கும் இந்த உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் உணவுகள், இந்த ஆடி அமாவாசைக்காக வழங்கப்படுகின்ற வாழை இலை சாப்பாடு அதே போன்று டாட்டா பொதி போன்றவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு 8 பதார்த்தங்கள் இருக்க போன்றது. அதே போன்று டாட்டா பொதி 7 கறிகள். அது 7 கறிகளும் வந்து உங்களுக்கு செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல போட்டு தர இருக்கின்றார்கள். அதோடு 8 அதாவது பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகம்னு சொல்லி அவையும் வேற இருக்கின்றன. அவை நீங்களும் வரலாம் டாட்டா ஃபுட். இது வந்து மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு அருகே இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு 416-297-8440.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
2: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 437-263-2394-416-289-9993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

11:43 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகள் இந்த மாதிரி இருக்கின்றன என்று சொல்லி பார்த்தால் தாமதங்கள் இன்னமும் கூட காணப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் இந்த பொழுதில் மெக்காவன் ரோட் தாண்டிய இடங்களில், அதுவும் கெனடி வீதிக்கு சற்று முன்னர் தாமதங்கள் காணப்படுகின்றன. அதிலும் கெனடி வீதியை அண்மித்த பகுதியில் ஒரு விபத்து கலெக்டர்ஸில் நிகழ்ந்திருக்கின்றதாம். சிறிய விபத்தொன்று, இதன் காரணமாக தாமதங்கள் சற்று உயர்வாக கலெக்டர்ஸில் குறைந்தளவு தூரம் காணப்படுகின்றது. அதை விடுத்து பார்த்தால் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து தென்படுகின்றன. டிவிபி வரைக்கும், டிவிபியை அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸ் சற்று அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது. அந்த இடத்தில் இருந்து டான்மில்ஸ் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிக தாமதங்கள் எக்ஸ்பிரஸில் நிலவக்கூடிய நிலைமை இருக்கின்றது. கலெக்டர்ஸ் குறைந்த தாமதங்களை தொடர்ச்சியாக இந்த பொழுதில் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் தாமதங்கள் தென்படுகின்றன. தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் மார்டின் ரோட் வரைக்கும் காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதிலும் இஸ்லிங்டன் அவைக்கு முன்னர் கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிக தாமதங்களையும் எதிர்கொள்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் உயர்வாக தென்படுகின்றன. தொடர்ச்சியாக இந்த வேளையில் ஹைவே 400 வரைக்குமே உயர்வான தாமத நிலைமைகளைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிலும் கலெக்டர்ஸ் தான் அதிக தாமதங்களையும் கொண்டிருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்கின்றன. கலெக்டர்ஸில் தொடர்ச்சியான தாமதங்கள் நிலவுகின்றது. அதன் பின்பு மீண்டும் யங் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் கூட குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் காணப்படுகின்றன. பேபியூ வரைக்குமே அதிக தாமதங்களைத்தான் இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நோர்த் பவுண்டிலும் கூட பேபி அவென்யூ பகுதியிலிருந்து எக்லிங்டன் வரைக்கும் மிக அதிகமான வாகன நிறுத்தல்கள் ஒரு விபத்தின் காரணமாக இப்போது நிலவுகின்றன. எக்லிங்டனை அண்மித்த பகுதியில் டிவிபி நோர்த் பவுண்டில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கின்றதாம். எனவே அது அதற்கு முன்னரான பகுதிகளில் அதிக தாமதங்களை உருவாக்கி இருக்கின்றது. டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட 404 சவுத் பவுண்ட் ஃபிஞ்ச் தாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்கள் 401 வரைக்கும் அதிகம் தென்படுகின்றன இந்த பொழுது. ஆகஸ்ட் மாதம் 11 இன்றைக்கு வந்து மலைகளுக்கான ஒரு நாளாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. மவுண்டின் டே 2014 ஜப்பான் வந்து உலகம் வந்து மலைகளுக்கான ஒரு நாளை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து அதை தங்களது நாட்டில் ஒரு பப்ளிக் ஹொலிடேயாகவும் கூட அறிவித்திருந்தது என்பதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்ன காரணம் ஜப்பான் இந்த மாதிரி மலைகளுக்கான ஒரு நாளை ஒதுக்கியிருக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால், ஜப்பானை பொறுத்தளவில் அதன் நிலப்பரப்பின் 70% நிலப்பரப்பு வந்து மலைப்பாங்கான பிரதேசமாகத்தான் நாம் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த மலைகளை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் அவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இந்த மவுண்டன் டேயை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான முன்னோடியான நடவடிக்கையை ஜப்பான் எடுத்திருந்தது. ஜப்பானை பொறுத்தளவில் மிக அதிகமாகவே பலராலும் அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது உயர்ந்த மலை என்று சொல்லி பார்த்தால் மவுண்ட் ஃபிஜி காணப்படுகின்றது. அங்கு 3776 meters அதன் உச்சி வந்து உயரமானதாக காணப்படுகின்றது. அந்த நாட்டின் புனிதமான மலைகளில் மிக முதன்மையானதாக இந்த மவுண்ட் ஃபிஜி வந்து போற்றப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதிலுமே இந்த மவுண்டின் டேயை ஆகஸ்ட் மாதம் 11 கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உருவாகி இருக்கின்றது. உலக அளவிலே மவுண்ட் எவரெஸ்ட் தான் கடல் மட்டத்தில் இருந்து நாங்கள் நடந்து பார்க்கையில் ஹையஸ்ட் மவுண்டனாக காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். 8,849 meters உயரமான ஒரு மலை சிகரத்தை கொண்டிருக்கின்றது எவரெஸ்ட் மலை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் அதன் அடித்தளத்தில் இருந்து உச்சி வரைக்கும் என்று சொல்லி பார்த்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் மவுண்டனாக மவுனாக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஹவாயின் மலை வந்து காணப்படுகின்றதாம். ஏன் அது உயர்ந்த மலை என்று சொல்லி மற்றவர்களால் சொல்லப்படுவதில்லை? பொதுவாக எவரெஸ்டை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதன் பெரும்பாலான அந்த அடித்தள பகுதி வந்து நீருக்குள்ளே மறைந்திருக்கின்றது. எனவே கடல் மட்டத்தில் தாண்டி அந்த நிலப்பரப்பில் இருந்து உயர்வாக நிற்கக்கூடிய மிக உயர்ந்த மலை சிகரம் என்று சொன்னால் அது எவரெஸ்ட் மலை சிகரம் தான் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன் அடித்தளத்திலிருந்து நீருக்கு அடியிலிருந்து மேலெழுந்து உயர்ந்து நிற்கக்கூடிய மிக உயரமான மலையாக ஹவாயின் மவுனாக்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த
மலை வந்து சொல்லப்படுகின்றது. அதே நேரம் நீண்ட தூரம் நீளக்கூடிய மலைத்தொடர்கள் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் 90% கடலுக்கடியில் இருக்கக்கூடிய மிட் ஓஷன் ரிச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர் இது வந்து 40,000 miles நீளத்துக்கு காணப்படுகின்ற ஒரு மலைத்தொடராக இருக்கின்றதாம். ஆனால் நிலத்திற்கு மேலே நீளுகின்ற மிக நீளமான மலைத்தொடர் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டீஸ் மலைத்தொடர் என்று சொல்லியும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். 4,700 miles நீளமானதாக அது அமைந்திருப்பதாகவும் கூட இன்றைய தினம் மவுண்டன் டே தொடர்பான ஒரு சில தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:41.

0: 9:53 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை இப்பொழுதில் இந்த வேளையில் நாங்கள் மீண்டும் டாடா ஃபுட் தரக்கூடிய தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: இலங்கை இந்திய உணவுகளோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசையை முன்னிட்டு காலை வேளையிலிருந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இரண்டு தெரிவுகள்ல உணவுகளை 2 மணி வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து வாழை இலை சாப்பாடு இருக்கின்றது. இது வந்து ரைஸோடு 10 கறிகளும் ஒன்றாக வர இருக்கின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்தரி குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி உங்களுக்காக இந்த வாழை இலையோடு வர இருக்கின்றன. அதே போன்று 8 பதார்த்தங்கள் மேலதிகமாக பாயசம், வடை, அதே போன்று அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி வர இருக்கின்றன. அதே வேளையில் இன்னும் ஒரு தெரிவும் இருக்கின்றது உங்களுக்கு, டாடா பொதி. இது 7 கறிகளோடு இந்த 7 கறிகளும் வந்து செப்பரேட் கண்ட்ரை நேரத்துல வர இருக்கின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்பு என்று சொல்லி 7 கறிகளை நீங்கள் வெவ்வேறாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகம் என்று சொல்லி மேலதிகமாக 8 பொருட்கள் உங்களுக்காக இந்த உணவோடு வர இருக்கின்றது. அதே வேளையில் டாடா ஃபுட் வந்து மகிழ்ச்சியாக தங்களுடைய 2வது கிளை விரைவிலே சோவிலில் திறக்கப்பட இருக்கின்றது என்பதையும் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றார்கள். அதே வேளையில் நீங்கள் நேரடியாக வரும்போது இன்னும் ஏராளமான உணவுகள் இங்கே காத்திருக்கின்றன. அதே போன்று சிற்றுண்டி வகைகள், பாஸ்தா, புட்டு, அப்பம், தோசை, இட்லி, பூரி, ரொட்டி என்று சொல்லி எக்கச்சக்க உணவுகள், சிற்றுண்டிகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். வாரத்தில் 7 நாட்களும் காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். இன்றைக்கு வந்து உங்களுக்கு 2 மணி வரைக்கும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இந்த விரதகால சாப்பாடு உங்களுக்காக ஸ்பெஷலாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. டாடா பொதி 7 கறிகளோடு நீங்கள் கறிகளை வந்து செப்பரேட்டாக பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வண்டிக்காய் குழம்போடு பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகத்தையும் பெறப்போகின்றீர்கள். அதே வேளையிலே டாடாவினுடைய வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்தரி குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பலோடு பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசமும் கிடைக்க இருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் வெவ்வேறு பொருட்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இன்று 2 மணி வரைக்கும் இந்த ஸ்பெஷலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க தேவையில்லை, நேரடியாகவே பெற்றுக்கொள்ள முடியும். மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே டாடா ஃபுட், 416-297-8447.

நேரம் காலை 10:01 இஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8-412-12 என்ற தொலைபேசியிலிருந்து கலைக்கலாம். இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7. இந்த வேளையில் எரிபொருள் விலைக்கு நாக போகின்றதுன்னு சொன்னால், தொடர்ச்சியாக இப்போது ஒரு சில நாட்கள் எரிபொருள் விலை சரிவை சந்தித்து நேற்று முன்தினமெல்லாம் மாறாமல் அதே விலையில் தான் நாங்கள் இன்றைக்கும் கூட எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாளைக்கு வந்து எரிபொருள் விலை மீண்டும் உயரக்கூடிய நிலைமை தொடர்பாக தான் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. அதுவும் 5% விலை உயரலாம் நாளைய தினம் August 12 என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. 22 இப்போதைய வெப்பநிலை, 25 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. குறைந்த அளவில்தான் முகில் கூட்டங்கள் இருக்கிறோம். பிரதானமாக வெயிலோடு தான் இன்றைய பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். 29 வெப்பநிலை உயர்ந்து 33 டிகிரி செல்சியஸை என்று கூடிய நிலையாக அணிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 28-27 சூரிய அஸ்தமனம் எதிர் கூறப்படுகின்றது. 7:17 வெப்பநிலையும் உடல்நிலையும் இன்றைக்கு இருக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாளை நாள் புதன்கிழமை பிரதானமாக வெயிலோடு தான் ஆரம்பிக்கும். மதியத்திலும் கூட வெயில் இருக்கும். ஆனால் மெல்லிய மழையும் கூட மாலை வேளை அணிவித்த பொழுதில் தூர தொடங்கலாம். மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான தண்டர்ஸ்டோம் நாளைக்கு எதிர்வு கூறப்படுகின்றது. 25 வெப்பநிலை 30 உணரப்போகின்றோம். வியாழனை பொறுத்தளவில் 25 வெப்பநிலை 30 உணரப்படும். சூரிய வெளிச்சம் காலை வேளையிலும் மதிய பொழுதிலும் இருக்கும். இருந்தாலும் ஃபியூ ஷவர்ஸுக்கான சாத்தியங்களும் சொல்லப்படுகின்றன. 1 மில்லிமீட்டர் அளவில் தான் லேசான மழை இடையில் வந்து போகலாம். வெள்ளிக்கிழமை வெளிச்சத்தோடு தான் இருக்கும். அதிக வெளிச்சம் இருக்கப் போகின்றது. 24 வெப்பநிலை 27 உணரப்போகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை பகல் வேளை வெளிச்சத்தோடு இருக்கும். மாலை இரவு பொழுதில் மழை இருக்கலாம். மாலை பொழுதில் அதுவும் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை சொல்லப்படுகின்றது. 23 வெப்பநிலை உயர்ந்து 26 உணரப்படும் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக தூறல் மழை தூறல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். வெளிச்சம் குறைவாகவே இருக்கலாம் வார இறுதி ஞாயிற்றுக்கிழமையில். 23 வெப்பநிலை 28 உணரக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கொலம்பியா வந்து பலமான ஒரு பூமி அதிர்வை நேற்றைய தினம் காலை வேளையை சந்தித்ததை தொடர்ந்து இப்போது இந்த பூமி அதிர்வின் காரணமாக சேதமடைந்திருக்கக்கூடிய கட்டட இடிபாடுகளில் சிக்கி 175 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று வந்த வெஸ்டர்ன் கொலம்பியாவில் தான் 7.4 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் மீட்பு பணிகள் இப்போது அதிக முன்னெடுப்பில் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. கொலம்பியாவின் அரசாங்கம் வந்து நேஷனல் டிசாஸ்டர் அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பதோடு மட்டுமல்லாமல் உலகத்தின் ஏனைய நாடுகளிலிருந்தும் கூட கொலம்பியாவுக்கான உதவிகள் இப்போது வழங்கப்படுகின்றமை தொடர்பான செய்திகளும் கூட வெளியிடப்படுவதை இந்த பொழுதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் உணவு விநியோகம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நிலநடுக்க மையப்பகுதிக்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்கான உதவிகள் இன்னும் வந்து சேரவில்லை என்பது தொடர்பான தகவல்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெஸ்டர்ன் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய சான் ஜோஸ் டெல் பால்மர் இந்த பகுதியில் தான் அந்த நிலநடுக்கத்தின் அந்த ஒரு எபிசென்டர் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. கொலம்பியா வந்து நிலநடுக்கங்களை ஒரு மிதமான நிலநடுக்கமாகத்தான் இதுவரைக்கும் சந்தித்திருக்கின்றதாம். 7 மேக்னிடியூட் அளவிலே தாண்டி இருக்கக்கூடிய நிலநடுக்கங்கள் மிக அரிதாகத்தான் அங்கு பதிவாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே நேற்றைய நிலநடுக்கம் அந்த நாட்டை பொறுத்தளவில் மிக பலமான அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலநடுக்கமாகத்தான் பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்படுகின்றன. 10:05 இஸ்டெஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
7: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நேற்று காலை 10 மணி 18 நிமிடம் மீண்டும் தரக்கூடிய தகவல்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.
1: சந்திப்பதற்கு அமைந்திருக்கின்ற இந்த விரத காலம் குறிப்பாக ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு ஸ்பெஷல் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த காத்திருப்பு இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே வந்து வாழை இலை சாப்பாடையோ அல்லது வந்து டாட்டா பொதியையோ பெற்று செல்லலாம். சுட சுட தயாராக இருக்கின்றன. ஏராளமான மக்கள் வந்து சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளியில போயிட்டு வாரீங்களா, கோயில போயிட்டு வாரீங்களா, இன்றைக்கு வந்து உங்களுக்கு சமையல் அறையில ஓப்பு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வீட்டுக்கு தேவையான உணவுகளை வந்து சுட சுட பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து டாட்டாவினுடைய பொதி இருக்கின்றது 7 கறிகளோடு. இது வந்து செப்பரேட்டாக நீங்கள் கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரி குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்போடு மேலும் மட்டு பதார்த்தங்கள், பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய் ரசம், தயிர் ஊறுகாய் வடகம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று டாட்டாவினுடைய வாழை இலை சாப்பாடு இருக்கின்றது. இது வந்து 10 கறிகளோடு வர இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு நீங்கள் 8 பதார்த்தங்கள் மேலதிகமாக, அதாவது பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர் ஊறுகாய் ரசம் என்று சொல்லி இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாழை இலை சாப்பாடு அதே போன்று டாட்டாவினுடைய பொதிகளை வந்து நீங்கள் எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் 2 மணி வரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதையும் தாண்டி இங்கே ஏராளமான சிற்றுண்ணி வகைகள், உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கின்றார்கள். ஏராளமான சிற்றுண்ணிகளாகட்டும், உணவுகளாகட்டும், வெவ்வேறு தெரிவுகள் எக்கச்சக்கமாக நிறைந்திருக்கின்றன. அதே போன்று அப்பமும் மாலை வழியில நீங்கள் 4 இலிருந்து 8 மணி வரையில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, அதே போன்று இப்போது வந்து போல் ரொட்டி கட்ட சம்பலோடு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. எல்லாம் நீங்கள் டாட்டாவில் பெற்றுக்கொள்ளலாம். 100 வீத சைவ உணவகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைக்கு வந்து இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு தான் இந்த ஸ்பெஷல்ஸ் வழங்கப்படுகின்றன. நீங்கள் வாழை இலை சாப்பாட்டை 10 கறிகளோடு, பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பல் என்று சொல்லி 10 கறிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர் ஊறுகாய் ரசமும் உங்களுக்கு வர இருக்கின்றது. அல்லாவிட்டால் டாட்டாவினுடைய பொதி இருக்கின்றது 7 கறிகள். இது வெவ்வேறாக நீங்கள் கறிகளை கண்டெய்னர்ஸ்ல பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பல், வெண்டிக்காய் குழம்பு என்ற 7 கறிகள். அதோடு பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய் ரசம், தயிர் ஊறுகாய் வடகமும் வர இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். இது வந்து 2 மணி வரைக்கும் காத்திருப்பு இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாட்டா ஃபுட் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்புக்கு அருகே 416-297-8440.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:26 நிமிடம். உலகத்தின் விஞ்ஞானிகள் வந்து கடந்த ஜூலை மாதம் தொடர்பான ஒரு கசப்பான உண்மையை இப்போது சொல்லி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தாங்கள் இந்த காலநிலை தரவுகளை பதிவு செய்ய ஆரம்பித்த காலத்தில் இருந்து உலகத்தின் கடல்கள் ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சரை கடந்த மாதம், அதாவது கடந்த இந்த 2026 ஆண்டின் ஜூலை மாதத்தில் பதிவு செய்திருக்கின்றன என்பதுதான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தியாகவும் கூட இருக்கின்றது. உலகத்தில் அந்த கடல்கள் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலையை எட்டியிருக்கின்றன என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். துருவப்பகுதிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடல்களின் மேற்பரப்பு சராசரி வெப்பநிலை 2023 ஆண்டின் முந்தைய உச்சத்தை முறியடித்திருக்கின்றது. இந்த ஜூலை மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிக உச்சமான ஒரு வெப்பநிலையும் கூட உலகக் கடல்கள் பதிவு செய்திருப்பதாகத்தான் அந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த வெஸ்டர்ன் யூரோப் வந்து மிக அழிவுகரமான வெப்பத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் கூட கடந்த ஜூலை மாதம் அமைந்திருந்தது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளும் கூட பல ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. யூரோப்பியன் யூனியனின் கோப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்சஸ் சர்வீஸ் வந்து என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் மேற்கு மத்திய தரை கடல் போன்ற பகுதிகளில் ஜூலை மாதத்திற்கான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சாதனை அளவை எட்டியுள்ளதோடு மிக கடுமையான இந்த கடல் வெப்ப அலைகள் வந்து ஐரோப்பாவின் கடல்களை கொந்தளிக்க செய்திருக்கின்றது என்பதைத்தான் யூரோப்பியன் கோப்பர்னிக்கஸ் கிளைமேட் சர்வீஸ் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த போலர் ரீஜன்ஸ் இருக்கின்றது, அந்த பகுதிகளுக்கு வெளியே சராசரி கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 2023 ஆண்டில் பதிவாக இருக்கின்ற முந்தைய ஜூலை மாத சாதனையை முறியடித்து ஜூலை மாதத்திற்கான மிக உயர்ந்த ஒரு உச்ச அளவை இந்த 2026 ஆண்டின் ஜூலை வந்து பதிவு செய்திருக்கின்றது என்பதையும் கூட நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கடல் தாண்டி மேற்பரப்பின் காற்றின் வெப்பநிலையை பொறுத்தளவில் இது வந்து 2024 ஆண்டின் ஜூலையை விட ஒரு குறைந்த அளவுக்கு சற்று குறைவானதாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மார்ஜினலி கூலர் என்று சொல்லித்தான் இந்த 2024 ஆண்டு ஜூலையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் சர்ஃபஸ் ஏர் டெம்பரேச்சர்ஸ் வந்து பதிவு

வெப்பமான ஜூலையாக 2024 ஜூலை முதல் இடத்திலும், அடுத்தது 2026 ஜூலை இரண்டாவது இடத்திலும் மேற்பரப்பு காற்றின் வெப்பநிலையில் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். வெஸ்டர்ன் யூரோப் வந்து ஹாட்டஸ்ட் ஜூன் அண்ட் ஜூலை பீரியடை சந்தித்திருக்கின்றதாம். இதுவரைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மிக வெப்பமான ஜூன் ஜூலை பீரியடை தான் மேற்கு ஐரோப்பா சந்தித்திருப்பதாகவும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஒரு மிக உச்சமான வெப்பம் வந்து மெடிட்டரேனியன் பகுதிகளில் அழிவுகரமான காட்டுத்தீக்கும் கூட காரணமாக அமைந்தது என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்மரின் முதல் இரண்டு மாதங்கள், 2026 கோடை காலத்தின் முதல் இரண்டு மாதங்கள், இதற்கு முன்பு வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த முதல் இரண்டு மாத வெப்பநிலையிலும் பார்க்க 2.79 டிகிரி செல்சியஸ் அதிகரித்த வெப்பநிலையை பதிவு செய்திருக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. சென்ட்ரல் யூரோப் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு வெப்ப அலையால் தொடர்ந்து அந்த மத்திய ஐரோப்பா வந்து தத்தளித்து வருகின்றது. இதில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா உட்பட ஒரு சில நாடுகளின் தேசிய வெப்பநிலை சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அதிக வெப்பம் வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த தாவரங்களை உலர வைத்து அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களையே எரிவதற்கு தயார்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்களை கூட பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நடிக்கக்கூடிய இந்த ஹை ப்ரெஷர் சிஸ்டம் வந்து மேற்கு ஐரோப்பாவின் வளிமண்டலத்தில் அந்த வெப்பத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றதன் காரணமாக அடிக்கடி பல இடங்களிலும் தொடர்ச்சியாகவே இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் உணரப்படுகின்றது. அதற்கு பிறகு மழையின் அளவும் குறைந்திருப்பதன் காரணமாக பல இடங்களிலும் தொடர்ந்து வறண்ட நிலைமை நீடிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வறட்சியின் காரணமாக மண்ணில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை இழக்கப்பட்டு மண்ணும் கூட வறண்ட மண்ணாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த நேச்சுரல் கூலிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வளமையான நிகழ்வு அங்கு நிகழாமல் போகின்ற போது அது தாவரங்களின் வளர்ச்சிக்கு உகந்த மண்ணில்லாமல் போகின்றது என்பதையும் இங்கு கூறியிருக்கின்றார்கள். ஃபோசல் ஃபியூவல் பொல்யூஷன் வந்து மிக உயர்வாக இப்போது காணப்படுவதன் காரணமாகத்தான் ஐரோப்பாவை எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இருந்து தொடர்ந்து பல வெப்ப அலைகள் தாக்கி வருகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ப்ரூட்டல் ஹீட் வேவ்ஸின் காரணமாக ஜூன் மாதம் வரைக்குமே ஐரோப்பாவின் பல இடங்களிலும் 10,000-க்கும் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கலாம். இந்த வெப்ப அலைகளோடு தொடர்பு கொண்டதாக அந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பார்ட்ஸ் ஆஃப் ஜெர்மனி, யூகே போன்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கின்ற அந்த சோயில் மாய்ஸ்சர் வந்து இழக்கப்பட்டு மழைவீழ்ச்சியும் குறைவாக இருப்பதன் காரணமாக வறட்சி நிலைமைகள் தொடர்ந்து நீடிக்கின்றதாம். விவசாய தேவைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நீர் வளங்களோ அல்லது சாதாரண குடிநீர் தொடர்பான நீர் வளங்களோ அல்லது அங்கிருக்கக்கூடிய பவர் பிளான்ஸை இயக்கக்கூடிய வகையில் அதற்கான நீர் வளங்களோ மிக அதிகமாகவே குறைந்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த வாரம் வந்து போலண்டில் 2 கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ஸ் வந்து அதற்கான அந்த கூலிங் வாட்டர் இல்லாததன் காரணமாக மூடப்படக்கூடிய நிலைமையை எட்டியதாம். அதே மாதிரி தான் ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் கூட முதல் தடவையாக மூடப்பட வேண்டிய நிலைமையை சந்தித்திருந்தது. அதன் 44 வருட வரலாற்றில் இதுதான முதல் தடவை இந்த மாதிரி நீர்வளங்கள் குறைவதன் காரணமாக மூடப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகியிருப்பது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஹீட் அண்ட் ட்ரவுட் என்று சொல்லி பார்த்தால் இதுதான் ஐரோப்பாவின் பொருளாதாரம் சந்தித்திருக்கக்கூடிய பிக்கஸ்ட் என்வாயர்மெண்டல் த்ரெட்டாக காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜூன் மாதத்தில் நிலவிருக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்து ஐரோப்பாவின் பல இடங்களிலும் ஒரு 2 பில்லியன் யூரோஸ் அளவிலான விவசாய பயிர்கள் இழக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த முக்கியமான தரவுகளையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த வறண்ட நிலைமை தொடர்ந்து நீடிக்கின்ற போது அதன் மூலமான அந்த இழப்பு என்பது பல மடங்கு உயரும் என்பதுதான் நாங்கள் ஏற்கனவே சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2015

இருந்து 2018 வரை நீடித்திருக்கக்கூடிய அந்த மெகா ட்ரவுட்டின் போது ஐரோப்பாவில் 439 பில்லியன் யூரோஸ் அளவிலான அந்த ஒரு விவசாய இழப்பு வந்து ஏற்பட்டமை தொடர்பாகவும் கூட இப்போது அந்த தரவுகள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரியான ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கக்கூடியதாக இப்போதே இந்த கடும் வெப்பம் அதிக பாதிப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 10:34.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar, 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை 10:48 இருக்கின்றது. மீண்டும் இந்த பொழுதில் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு டாடா ஃபுட் வழங்கக்கூடிய விஷயத்த தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: மரக்கறி சைவ உணவுகளுக்கு பிரபலமானவர்கள் 100% சைவ உணவகம் இலங்கை இந்திய உணவுகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாத்தீங்க என்று சொன்னால் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வாழை இலை சாப்பாடு அதே போன்றே டாட்டா பொதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பரபரப்பாக இன்று 2 மணி வரை நீங்கள் இந்த உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு வரை இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்தரி குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி 10 கறிகளோடும், அதே போன்று பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய் வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகின்றீர்கள் இந்த வாழை இலை சாப்பாட்டோடு. அதே போன்று இன்னும் ஒரு தெரிவு இருக்கின்றது, டாட்டா போதி. இது 7 கறிகள் செப்பரேட்டாக உங்களுக்கு வர இருக்கின்றன. ரைஸோடு ஒவ்வொரு கண்டெய்னர்ஸ்ல கிடைக்கும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்பு என்று சொல்லி 7 கறிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய் ரசம், தயிர், ஊறுகாய் வடகம் போன்றவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதோடு. அது மாத்திரமில்லாமல் டாட்டா ஃபுட்டை பொறுத்தளவிலே வகை வகையான சிற்றுண்டிகள் சுடச்சுட சுவையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் விதவிதமான உணவுகள் எல்லாம் இங்கே நிறைந்திருக்கின்றன. இப்போது ஏராளமான உணவுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பாஸ்டாஸ்லும் ஏராளமான வகைகள், புட்டு வகைகள், அதே போன்று பீட்சா இருக்கின்றது. அப்பம் மாலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 4 to 8 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். தோசைகள், விதவிதமான தோசை, இட்லி, பூரி, ரொட்டிகள், பொல் ரொட்டி, கட்ட சம்பலோடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெரிவுகள் காணப்படுகின்றன. இதையும் தாண்டி இவர்கள் டெய்லி ஸ்பெஷல்ஸை கூட வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே 10 இட்லி வந்து சட்னி சாம்பாரோடு 5.99 பெற்றுக்கொள்ளலாம். திங்கட்கிழமைகளில் 10 தோசை சட்னி சாம்பாரோடு $5 பெற்றுக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் வந்து 6.90 புதன்கிழமைகள்ல மசாலா தோசை $5 பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி பல்வேறு தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காலை 6 மணியிலிருந்தே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தில் வெளி நாட்களும் இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அதே போன்று இன்றைக்கு ஸ்பெஷல் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு நீங்க சமைக்க தேவையில்ல, வெளியில போயிட்டு வாரீங்க, கோயில போயிட்டு வாரீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சாப்பாட்டை வாங்கிட்டு சென்று விடலாம். காத்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை. எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வைத்திருக்கின்றார்கள். 7 கறியோடு நீங்கள் டாட்டா பொதியை வெவ்வேறாக அந்த கறி வந்து செப்பரேட்ஸாகவே பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்போடு, அதே போன்று வாழை இலை சாப்பாடு 10 கறிகளோடு இருக்கின்றது. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி இவை எல்லாமே வந்து மேலதிகமாக 8 பதார்த்தங்களோடு வருகின்றன. பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி இப்போது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் டாடா ஃபுட் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய 2வது கிளை ஸ்டோவிலில் மிக விரைவாக திறக்கப்படும் என்பதும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரடியாக வரலாம் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புகளுக்கு. டாடா ஃபுட் 4162978440.

0: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-536-5560.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேரம் இப்பொழுது காலை 11 மணி 1 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு ஆகஸ்ட் 12 5% உயர்கின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 24 இப்போதைய ஒப்பநிலை, 27 நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. குறைந்தளவில் தன் முகில் கூட்டங்களை வானத்தில் பார்க்க முடிகின்றது. பிரதானமாக வெயில் நிறைந்த நிலைமைதான் இன்று தொடர்ந்து இருக்கும். 29 ஒப்பநிலை உயர்ந்து 33°C உணர இருக்கின்றோம். இரவில் 17 வெப்பநிலையும் உடல்நிலையும் இருக்கும். இரவு 8:27 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை காலை மதியம் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. மாலை அண்மித்த பொழுதில் மழை தூறல் ஆரம்பிக்கலாம். மாலை பொழுதிலும் கூட மெல்லிய மழை தண்டஸ்டோமாக வர இருக்கின்றது 1 மில்லிமீட்டர் அளவில். நாளைக்கு வந்து 25 வெப்பநிலை உயர்ந்து 30 உணரப்படும். வியாழக்கிழமை 25 அதே 30 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும், மெல்லிய மழையும் இருக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 24 வெப்பநிலை 27 உணர்நிலையும் கூட நாங்கள் பெறப்போகின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை 23-26 தான் உணரக்கூடியதாக இருக்கும். காலை பொழுதில் பிரதானமாக வெயில் இருக்கும், மதிய வேளையிலும் வெயில் இருக்கும். ஆனால் மழை தூறலுக்கான சாத்தியங்கள் ஆரம்பிக்கின்றன. மாலை வரை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையோடு இருக்கலாம். தொடர்ச்சியாக இரவு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதுமே மழை தூறலை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்படுகின்றன. வார இறுதி ஞாயிறு தொடர்பாக 23 வெப்பநிலை இருக்கும். 28 உடனடியாகவும் கூட அன்றைக்கு இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11 மணி 2 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444. 416-335-6444.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4-446-4080.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power.
13: Feel the bass.
14: 102.7 FM.

0: நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை இப்பொழுதில் 11:16 இந்த வேளையில் மீண்டும் நாங்கள் டாடா ஃபுட் வழங்குகின்ற தகவல்களை கேட்க போகின்றோம்.
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபிட்ஸ் சந்திப்பு அருகே ஸ்காபரவிலே டாடா ஃபுட் 100 மீட்டர் சைவ உணவகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பலருடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனமாகவும் இருக்கின்றார்கள். இலங்கை இந்திய உணவுகள் டேக் அவுட் மற்றும் கேட்டரிங் ஆக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு ஸ்பெஷலாக உங்களுக்கு டாடா பொதி மற்றும் வாழை இலை சாப்பாடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்க வாரதம் பிக்கப் பண்றதுன்னா உங்களுக்கான வேலையாக இருக்க போறது, காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. சுட சுட உணவுகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன. 2 மணி வரைக்கும் இந்த ஸ்பெஷல்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டாடா பொதியை பொறுத்தளவிலே 7 கறிகள் நீங்கள் வெவ்வேறாக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல பெற்றுக்கொள்ள முடியும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று வாழை இலை சாப்பாட்டில் 10 கறிகள், இது பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சாம்பலோடு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த 2க்கும் டாடா பொதிக்கும் வாழையிலை சாப்பாட்டுக்கும் மேலதிகம் பதார்த்தங்கள் வருகின்றன. பாயசம், வடை, அப்பளம், ஓர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய், ரசம் என்று சொல்லி அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி இன்னும் ஏராளமான உணவுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. வகை வகையான சுவையான சிற்றுண்டிகள், அதே போன்று பாஸ்டா வகைகள், புட்டு வகைகள், பீட்சா, அப்பம் மாலைகள்ல ஒவ்வொரு நாளும் 4 முதல் 8 மணி வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். தோசை வகைகள் இருக்கின்றன, இட்லி, பூரி, ரொட்டி என்று சொல்லி எக்கச்சக்க தெரிவுகள் இங்கே காணப்படுகின்றன. வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 மணியிலேயே பரபரப்பாக இயங்க தொடங்குகின்றார்கள். இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அதே வேளையிலே டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட இங்கே இருக்கின்றன. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 இட்லி சட்னி சாம்பாரோடு 5.99, அதே போன்று திங்கட்கிழமையில 10 தோசை சட்னி சாம்பாரோடு $5 பெற்றுக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் 6.90, புதன்கிழமைகள்ல மசாலா தோசை $5 பெற்றுக்கொள்ளலாம். இப்படி டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றைக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாழை இலை சாப்பாடு 10 கறி மற்றும் 8 பதார்த்தங்களோடு, அதாவது பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு, பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லது டாட்டா பொதியும் இருக்கின்றது. 7 கறிகள் செப்பரேட்டாக வர இருக்கின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்போடு, பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகம் என்று சொல்லி அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டாடா ஃபுட் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய 2வது கிளை விரைவிலே ஸ்டோவிலில் திறக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். நேரடியாக வேற மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு அருகே டாடா ஃபுட் 4162978440.

11:24 நேற்று என்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆண்டில் அதிகம் எதிர்பார்ப்பை பெற்றிருந்த ஒரு வானியல் நிகழ்வை நாங்கள் மிக நெருங்கிவிட்டோம். நாளைக்கு தான் 12 ஆம் தேதியில் முழுமையான சூரிய கிரகணத்தை நாங்கள் காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆனாலும் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கானவர்கள் அந்த ஒரு டோட்டல் சோலர் எக்லிப்ஸை நாளைக்கு தரிசிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது வானத்தின் ஒரு சில இடங்கள் ஒரு சில நிமிடங்களுக்காவது முழுமையான இருட்டை சந்திக்கக்கூடிய நிலைமையைத்தான் அந்த முழுமை சந்திர மணிக்கும் சூரிய கிரகணம் வந்து உருவாக்கும். எப்படி உருவாகுகின்றது என்று சொல்லி பார்த்தால், சூரியன் மற்றும் பூமி இந்த இரண்டுக்கும் இடையில் சந்திரன் நுழைகின்ற போது இந்த நிலைமையை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நாசாவின் தகவல்களின் அடிப்படையில் இது பூமியின் மீது நிழலை ஏற்படுத்துவதோடு உலகத்தின் சில பகுதிகளில் முழுமையாகவே சூரிய ஒளியை தடுக்கின்ற போதுதான் அந்த சோலர் டோட்டல் சோலர் எக்லிப்ஸை அங்கு இருக்கக்கூடியவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிலவின் விட்டம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 3475 கிலோமீட்டர்ஸ் மைல்ஸில் 2159 மைல்ஸ் ஆக அதன் டயமீட்டர் இருக்கின்றதாம். பூமியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மிக சிறியவராகத்தான் அந்த சந்திரன் இருக்கின்றார். இந்த நிலையில் அதன் அந்த டார்க்கஸ்ட் சென்ட்ரல் ஷேடோ அதைத்தான் அம்ப்ரா என்று சொல்லி அழைக்கின்றார்கள். அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அகலமானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சந்திரன் வந்து அதன் சுற்றுப்பாதையில் நகர்கின்ற போது அந்த குறுகிய அந்த குட்டி நிழல் பூமியின் மேற்பரப்பில் பரவி அந்த முழு கிரகண பாதை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் அங்கு அது உருவாக்குகின்றது. பாத் ஆஃப் டோட்டாலிட்டி என்று சொல்லி அந்த கிரகண பாதையை அழைப்பார்கள். எனவே அந்த மாதிரி அந்த நரோ ஷேடோ வந்து எங்களது பூமியின் அந்த மேற்பரப்பில் விழுகின்ற போது அந்த பாதை வந்து அங்கு உருவாக்கப்படுகின்றது. நிலவு நகர்கின்ற போது என்பதைத்தான் நாங்களும் அந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டி தொடர்பாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டி அதில் இருக்கக்கூடியவர்கள்தான் டோட்டல் சோலர் எக்லிப்ஸை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நிலவின் அந்த ஒரு நிழலுக்கு பின்னால் பூமி மறைக்கப்படுகின்றது சூரிய வெளிச்சத்தில் இருந்து. எனவே அது வந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த இடங்களுக்கு ஏற்ற வகையில் வேறுபடலாம். அந்த டோட்டாலிட்டி நீடிக்கக்கூடிய அந்த தன்மை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வருடம் வரப்போகின்ற அந்த ஒரு எக்லிப்ஸின் போது முழுமையான அந்த டோட்டாலிட்டி வந்து கிரீன்லாண்டின் பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடியவர்கள், நோர்தர்ன் ஸ்பெயினில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் போர்ச்சுகல் போன்ற பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமே அதனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த டோட்டாலிட்டி அந்த முழுமையை அவர்கள்தான் ஒரு சில நிமிடங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய வியூவர்ஸை பொறுத்தளவில் அவர்கள் வந்து அந்த நிலவின் லைட்டர் அவுட்டர் ஷேடோவின் மூலமாக மறைக்கக்கூடிய அந்த பெனும்ப்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிழலின் மூலமாக உருவாகக்கூடிய பார்ஷியல் எக்லிப்ஸை மட்டும்தான் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு தான் கிடைக்கலாம் என்பதுதான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அந்த அவுட்டர் ஷேடோ அது வந்து பகுதியளவில் தான் சூரிய வெளிச்சத்தை பூமியிலிருந்து மறைக்கின்ற போது பகுதியளவிலான அந்த ஒரு சூரிய கிரகணத்தை நாங்கள் காண முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே பார்ட் ஆஃப் த சன்ஸ் லைட் தான் அங்கு பூமியிலிருந்து எங்களது வியூவிலிருந்து மறைக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இது வந்து நாளைக்கு யூரோப், ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ஷியல் சோலர் எக்லிப்ஸை காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகின்றது என்று சொல்லித்தான் நாங்களும் அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டி அது வந்து இந்த முறை வந்து ஒரு 5157 மைல்ஸ் நீளமானதாக காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆர்டிக் கோஸ்ட்லைனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பிற்பகல் 1 மணி அளவில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த டோட்டாலிட்டி வந்து நகர்கின்றதாம். பெலாரிக் ஐலண்ட்
அங்குதான் நாம் அது நிறைவு பெறுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு தூரம் வந்து 8,300 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். எனவே அதுதான் அந்த நேரோ பாத் ஆஃப் டோட்டாலிட்டியாக விரிவடைகின்றது இந்த முறை என்று சொல்லித்தான் அந்த விளக்கங்கள் எல்லாமே இப்போது தரப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு இடத்தின் அமைவுக்கேற்ற வகையிலும் கூட அந்த டியூரேஷன் ஆஃப் த டோட்டாலிட்டி வந்து வேறுபடலாம், அந்த முழுமையின் நேரம் வேறுபடலாம். ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ரெய்க்ஜாவிக் அந்த பகுதியில் வந்து அந்த முழுமை நிலைமை 1 நிமிடங்கள் நீடிக்கின்றது. அதே நேரம் ஸ்பெயினின் லியோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு மேலே தோன்றக்கூடிய அந்த ஒரு டோட்டாலிட்டியை 2 நிமிடங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று

அதை அந்த சரியாக தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் அவதானித்துத்தான் இப்போதைய அந்த தரவுகளை கொண்டு சரியாக அதனை தீர்மானிக்க முடிகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த டோட்டல் சோலர் எக்லிப்சஸை பொறுத்தளவில் அந்த சேம் ஒரே பாதையிலே அது மீண்டும் வருவதில்லை என்று சொல்லி கூறப்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய, அதாவது ஒவ்வொரு 18 வருடங்களுக்கும் ஒரு முறை மீண்டும் வரக்கூடிய பூமி, சூரியன், சந்திரன் மூன்றுமே ஒரே பாதையில் வரக்கூடிய அந்த நிலைமை வந்து ஏற்படுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு சிம்லர் பேட்சிலே அந்த டோட்டாலிட்டி வரக்கூடிய சாத்தியமும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பான விளக்கங்களும் கூட இங்கு தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய மூன்றும் ஒவ்வொரு 18 வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றனவாம். எனவே இந்த ஒரே மாதிரியான பாதைகளை கடக்கின்ற போது அவை ஒரே சுழற்சியை பின்பற்றுகின்றன. இந்த சைக்கிள் வந்து சாரோ சைக்கிள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதாம். இது அந்த கிறிஸ்துக்கு பின்னரான காலப்பகுதியில் பாபிலோனியர்களால் தானா முதல் தடவையாக அந்த காலத்திலேயே அடையாளம் காணப்படுது. மன்னிக்கவும், கிறிஸ்துக்கு முன்னர் பிந்தைய காலப்பகுதியில் தான் பாபிலோனியர்களால் அவதானிக்கப்பட்டதாம். அந்த காலத்தில் அவர்கள் வானியல் பொருட்களையும் பிளனட்ஸையும் அவதானிப்பதற்கு மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த பலகைகளை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அந்த வரலாற்று தகவல்களையும் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த சைக்கிளின் போதுதான் அந்த பாதை வந்து தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சுழற்சியின் காரணமாகத்தான் வானியலாளர்கள் முழு கிரகணத்தின் அந்த பாதையை முட்கூட்டியே கணிக்க முடிகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வருடங்கள் செல்ல செல்ல இப்போது நாங்கள் நிறைய முன்னேற்றகரமான அறிவியல் உபகரணங்களை வைத்திருக்கின்றோம். அதே நேரம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பேஸ் அது வந்து மிகப்பெரிய அளவிலே முன்னேறி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கண்டிப்பாக சொல்லலாம். உதாரணமாக 1610 ஆண்டு கலிலியோ கலிலி வந்து சந்திரன் முற்றிலும் கோள வடிவில் இருக்கவில்லை என்று சொல்லி கண்டுபிடித்தார். அது சற்று கோளமில்லாத ஒரு நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி அவர் முதல் தடவையாக கண்டுபிடித்தாராம். எனவே அதுக்கு பிறகு அந்த இயற்கையான பூமியின் நிலவின் நிழல் எங்கு விழும் என்பதை துல்லியமாக கணிப்பதற்கான வாய்ப்பை அந்த தகவல் உருவாக்கி கொடுத்தது என்பதைத்தான் இங்கு நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படி பல விடயங்களை பயன்படுத்தித்தான் அந்த டோட்டாலிட்டியின் பாதையை வந்து தீர்மானிக்கிறார்கள். எதிர்கால கிரகணங்களின் வடிவங்களை கண்டறிவதற்கு இந்த சாரோ சைக்கிள் வந்து இன்றும் கூட பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னாலும் இன்னும் மேலதிகமான தரவுகளும் கூட சரியாக கணிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நிலவின் சுற்றுவட்ட பாதையில் அதன் நிலை எங்கு இருக்கின்றது மற்றும் பூமியிலிருந்து நிலவின் தொலைவு எவ்வளவு இருக்கின்றது, அதே நேரம் சூரியனை சுற்றி பூமி ஒரு வட்டப்பாதையில் வலம் வருகின்ற போது அதன் அமைவு எங்கு இருக்கின்றது என்பதை பொறுத்தெல்லாம் அந்த பாதை சற்று வேறுபடலாம் என்று சொல்லி ஒரு காம்ப்ளிகேட்டடான அந்த ஜியோமெட்ரி இங்கு பின்பற்றப்பட்டு தான் அந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டியும் கூட தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொல்லியும் பல விடயங்களை நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 12ஆம் தேதியில் இந்த வருடத்திற்கான டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் தென்பட போகின்றது என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. 11:33 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: ஜானகிராமின் திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:46 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு டாடா ஃபோர்ட் தரக்கூடிய தகவல்களை மீண்டும் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: காபரவள்ளி மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற டாடா ஃபுட் உணவகம், இது வந்து 100% சைவ உணவகம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடமாகவும் இருக்கும். இலங்கை இந்திய உணவுகளை டேக் அவுட்டாக கேட்டரிங்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு டாடா ஃபுட் 2 தெரிவுகள் உங்களுக்கு வழங்கிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழை இலை சாப்பாட்டையும் பெற்றுக்கொள்ளலாம் 10 கறிகளோடு. அதே போன்று டாடாவினுடைய பொதியும் இருக்கின்றது. வாழை இலை சாப்பாடு வந்து நீங்கள் 10 கறிகளோடு 8 பதார்த்தங்களோடும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி அவற்றையும் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். அதே போன்று டாடாவினுடைய பொதி இருக்கின்றது. 7 கறிகள் செப்பரேட்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்போடும் பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய் ரசம், தயிர், ஊறுகாய் வடகத்தோடும் வரப்போகின்றது. 2 மணி வரைக்கும் இந்த டாடா பொதியோ அல்லது வாழை இலை சாப்பாட்டையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. சுட சுட எல்லா உணவுகளும் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். வெளியே சென்று விட்டு வரும்போது இல்லை கோயிலுக்கு சென்று வரும்போது வீட்டுக்கு போயெல்லாம் நீங்கள் சமைக்க தேவையில்ல. சமையலரை கோப்பிடுத்துட்டு இந்த உணவுகளை நீங்கள் உடனடியாக பெற்று செல்ல முடியும். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எவ்வளவு வகையான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. சுவையாக சுடச்சுட விதவிதமான பாஸ்டா, புட்டு வகைகள், பீட்சா, அப்பம் வந்து மாலையிலே 4-8 மணி வரைக்கும் பெற்றுக்கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி என்று சொல்லி எக்கச்சக்க உணவுகள் இங்கே நிறைந்திருக்கின்றன. இன்னும் ஏராளமான பொருட்கள் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் போதும் பார்த்துக் கொள்ள முடியும். அதே வழியிலே டெய்லி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் வழங்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 இட்லி சட்னி சாம்பாரோட 5.99 திங்கட்கிழமைகள்ல வந்து 10 தோசை வந்து $5. செவ்வாய்க்கிழமையில புட்டின் வந்து 6.90. புதன்கிழமைகள்ல மசாலா தோசை வந்து $5 பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வெவ்வேறு ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே, யூனிட் 5 ஸ்காபரோவிலே, மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே டாடா ஃபுட் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ஆக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாழை இலை சாப்பாடு 10 கறி 8 பதார்த்தங்களோடும், அதே போன்று டாடா பொதி வந்து 7 கறி 8 பதார்த்தங்களோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பொதியை பொறுத்தளவிலே 7 கறிகளும் செப்பரேட்டாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றன. அதே மாதிரி டாடா ஃபுட் வந்து தங்களுடைய 2வது கிளை மிக விரைவிலே ஸ்டோவிலில் திறக்கப்பட இருக்கின்றது என்று சொல்லியும் மகிழ்ச்சியோடு அறிய தந்திருக்கின்றார்கள். நேரடியாக வருவதற்கு மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு அருகே டாடா ஃபுட் 416-297-8440.
0: 11:49 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சோலார் எக்லிப்ஸ் தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம். நாளைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வாக அதிக எதிர்பார்ப்பை அந்த ஒரு சோலார் எக்லிப்ஸ் வந்து பெற்றிருக்கின்றது. இந்த எக்லிப்ஸை வந்து கேப்சர் பண்ணுவதற்காகவும் அதன் சரியான அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வானியலாளர்கள் இப்போது தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரம் நாசாவின் 2 ஏவியேட்டர்ஸ் வந்து நாளைய நாளில் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய கெஃப்லாவிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு ரீசர்ச் பிளேன் ஒன்றிலே அந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து அங்கு முடிய போகின்றதோ அந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டி, எனவே அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து முழுமையான தகவல்களையும் வீடியோஸையும் எல்லாம் பெறுவதற்காகத்தான் இந்த நாசாவின் 2 ஏவியேட்டர்ஸ் வந்து இப்போது ரீசர்ச் பிளேன் ஒன்றில் பயணிக்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இன்னும் பல இடங்களிலிருந்தும் ஆய்வு மையங்களிலிருந்தும் கூட இந்த மாதிரி இந்த எக்லிப்ஸை வந்து சேஸ் பண்ணுவதற்கு பல்வேறுபட்ட விஞ்ஞானிகள், வானியலாளர்கள் எல்லாரும் கூட தயாராக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து இன்று வெளியிடப்படுகின்றன. இந்த எக்லிப்ஸோடு சேர்த்து நாளைக்கு August 12 மற்றும் August 13 புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பர்சிட் மீடியோ ஷவரும் கூட உச்சத்தை அடைகின்றது என்பதையும் கூட இங்கு இன்னும் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிட் ஜூலையிலிருந்தே இந்த பர்சிட் மீடியோ ஷவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஒளியை எல்லாம் நாங்கள் பார்க்க முடிந்திருக்கின்றது. ஆனாலும் கூட அதன் உச்சம், அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான அந்த மீடியோஸை நாங்கள் காணக்கூடிய வாய்ப்பை நாளைக்கும் நாளைக்கு நாளை மறுதினமும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதே நேரம் நியூமோனும் கூட இருப்பதன் காரணமாக இருக்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸும் நாங்கள் தெளிவாக இந்த மீடியோஸை காண்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும் என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த வேளையில் 11:51 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. எரிபொருள் விலை, அதாவது காசலின் வந்து ஒரு 5% நாளைய தினம் 12ஆம் தேதியில் உயர இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் டீசல் விலை வந்து ஒரு 12% வரைக்கும் கூட நாளைக்கு உயரப்போகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுது இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். 25 இப்போது வெப்பநிலை, 29 உணர்கின்றோம். 29 வரை வெப்பநிலை உயர்ந்து 33 என்று கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவில் 17 வெப்பநிலை உணர்நிலை இருக்கும். 8:27 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதுவரைக்கும் நாங்கள் வெளிச்சத்தை தொடர்ந்து காணலாம் என்று சொல்லியும் கூட இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தொடர்பாக சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. தொடர்ந்து வாட்ஸ்அப் டோனோடு சுரேகா இணைந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88-9-2710, கவுர் 647-233-6129.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 3 மணி வரைக்குமே வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11 தேதி 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 3 மணி வரை இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

நேரம் 12:06 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். இன்றைய பொழுது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. நாளை புதன்கிழமை மெல்லிய மலைத்தூரலுக்குரிய ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைய பொழுதும் கூட ஒரு வெளிச்சமான ஒரு நாளாகவே இருந்தாலும் கூட பகல் பொழுதிற்கு பின்னர் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து வியாழக்கிழமையும் கூட 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு காணப்படும் அப்படி என்றும் கூட தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னும் 30 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 12:07, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக்
9: எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
11: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
12: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
11: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
13: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: 12 மணி 20 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஜிடிஏல வந்து வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இது இருக்கின்றது. அது என்னென்னு பார்க்கும்போது, உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பதட்டம் காரணமாக இன்றிலிருந்து பெட்ரோல் விலை வந்து மீண்டும் உயர இருக்கின்றது அப்படியான செய்தியாகத்தான் இது இருக்கின்றது. அதாவது ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வாகனத்தில் வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபுல் டேங்க் கேஸை வந்து நிரப்பும் போதும், நாளைக்கு நீங்கள் நிரப்பும் போதும் சுமார் $2.50 வந்து வித்தியாசப்படலாம் அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிரைவர்ஸ் வந்து இன்றைக்கே ஃபியூவல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நாளைய விலை உயர்வுக்கு முன்பாக நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்க, நாளைக்கு பிறகு எப்போ வேணாலும் விலை கூடிக்கொண்டே செல்லலாம் அப்படின்னு கூட நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கும் கேஸ் நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு 12 மணிக்கு முதலே நிரப்பிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேவையற்ற பண விரயத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்வீர்கள். நேரம் 12 மணி 21 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் டேட்டா ஃபுட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: அப்ரவிலே மிடில் ஃபீல்ட் அண்ட் பிங்க்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற டாடா ஃபுட் இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான ஆஃபர்ஸை எங்களுக்கு வழங்குகிறார்கள். குறிப்பாக வந்து வாழிலை சாப்பாடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று டாடா பொதியும் இருக்கின்றது. 2 மணி வரையில் இவற்றை பெற்றுக்கொள்ளலாம். வாழிலை சாப்பாடு 10 கறிகள் 8 பதார்த்தங்களோடு வருகின்றன. கரியன்னு சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாகற்காய் சம்பலோடு பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று டாட்டா பொதி இருக்கின்றது. 7 கறிகளோடு வரப்போகின்றது. இந்த 7 கறிகளும் செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல வரப்போகின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வண்டிக்காய் குழம்போடு பாயசம், வடை, அப்பளம், போர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். அதே வழியிலேயே டாடா உணவகத்தை பொறுத்தளவில் இது 100 வீத சைவ உணவகம். இலங்கை இந்திய உணவுகள் டேக் அவுட் ஆகவும் கேட்டரிங் ஆகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 585 மிடில் ஃபீல்ட் ரோடிலே யூனிட் 5 ஸ்காப்ரோவில் மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே பல மக்களுடைய நன்மதிப்பை பற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான சுவையான வகை வகையான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. விதவிதமான உணவுகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. பாஸ்டா, புட்டு, பீட்சா, அப்பம். அப்பம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை 4 to 8 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி என்று சொல்லி பல்வேறு கறிகள் இருக்கின்றன. பொல் ரொட்டி வித் கட்ட சம்பலோடு எல்லாம் இருக்கின்றது புதிய வரவாக. அதே போன்று இந்த ஆடி அமாவாசை ஸ்பெஷல் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 மணி வரையில் காலையிலே சாப்பாடு 10 கறிகளோடு 8 பதார்த்தங்களோடும் பெற்றுக்கொள்ளலாம். கறியன் சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு பெற்றுக்கொள்ள போனீர்கள். அதே வழியில் டாட்டா பொதி இருக்கின்றது. 7 கறிகளோடு பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வண்டிக்காய் குழம்பு இதெல்லாம் செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல வரும். 8 பதார்த்தங்கள் இந்த வாழையிலை சாப்பாட்டுக்கும் வரும், டாட்டா போதிக்கும் வரும். அந்த 8 பதார்த்தங்களும் மேலதிகமாக என்னென்னு சொன்னால் பாயசம், வடை, அப்பளம், மோர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் டெய்லி ஸ்பெஷல்ஸ் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே வழியில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டாட்டா ஃபுட் நிறுவனத்தினர் தெரிவிக்கிறார்கள். தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு விரைவிலே வந்து தாங்கள் தங்களுடைய 2வது கிளையை ஸ்டோவிலில் திறக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆடி அமாவாசை ஸ்பெஷல் இன்றைக்கு வந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, எல்லா உணவுகளும் சுடச்சுடன் உங்களுக்கு தயாராக இருக்கின்றன. டாட்டா ஃபுட் மிரிஃபீல்ட் அண்ட் பிங்க்ஸ் சந்திப்புக்கு அருகே 416-297-8440.

0: ஒன்டாரியோவில் புதிய வீடுகளின் விற்பனை 2வது காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 130% அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2026 ஆண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 8410 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3645 வீடுகளே விற்பனையாகியிருந்தன. குறிப்பாக ஜிடிஏவில் ஜூன் மாதத்தில் 1175 வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இதில் 902 தனி வீடுகளும் 273 தொடர்மாடி குடியிருப்புகளும் அடங்குகின்றன. புதிய வீடுகளுக்கான HST ரிபேட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வரிச்சலுகையே வீடுகளின் விற்பனை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தில் 2வது காலாண்டில் 4765 குடும்பங்கள் கூடுதலாக வீடுகள் வாங்கியுள்ளதாகவும், கட்டுமானத்துறையில் சுமார் 17300 வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 539 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்புக்கூடுகள் உட்பட 15 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் பரப்பளவு மேலும் பெரிதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவின் உள்நாட்டுப் போரின்போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சர்வாதிகாரி பஷால் அல் அசாத்துக்கு அவர் இல்லாத நிலையில் மரண தண்டனை விதித்து சிரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலான நாட்டை ஆண்ட அசாத் ஆட்சியுடன் தொடர்புடைய அதிகாரிகளை சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
2: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 12:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கனடா முழுவதுமே வாகன திருட்டுக்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி புதிய அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்காம். அதாவது இக்விட் அசோசியேஷன் வெளியிட்ட இந்த அறிக்கையின்படி 2026 அதாவது இந்த வருடத்துல முதல் 6 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையில் கிட்டத்தட்ட 20,759 வாகனங்கள் வந்து திருடப்பட்டதாக பதிவாகி இருக்கின்றதாம். ஆனா கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது, அதே ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 23,093 வாகனங்கள் கடந்த ஆண்டு திருடப்பட்டதாக பதிவாகி இருக்கின்றதாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% வாகன களவு வந்து இந்த வருடம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அல்பர்டால தான் மிகப்பெரிய ஒரு சரிவாக இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. 15.1% வந்து அங்க வாகன திருட்டு வந்து குறைவடைந்திருக்கு அப்படின்னு, அட்லாண்டிக் கனடால வந்து 4.1% அளவில் வந்து இவ்வாறு குறைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி வாகன திருட்டுகள் குறைந்தாலும் கூட அதிக மதிப்புள்ள, அதாவது லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் வந்து இனிமே திருடப்பட்டு கொண்டுதான் இருக்கு அதிகமாக அப்படின்னு கூட மக்கள் வந்து தங்கட கருத்துக்களை வந்து கூறிக்கொண்டிருக்கிறாங்களாம். அப்படி இருந்தாலும் எங்கட வாகனம் திருடு போயிருமோ அப்படின்ற கணக்கில் வந்து 80% கனடியர்கள் வந்து பயத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னும், இப்பவுமே கனடா அரசாங்கத்திற்கு வந்து ஆன்டி தெஃப்ட் டெக்னாலஜியை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தங்கட கருத்துக்களை வந்து கூட முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். வாகன திருட்டுகள் குறைந்து வருவது நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட கனடாவில் ஆட்டோ தேஃப் மற்றும் ஆர்கனைஸ்ட் கிரைம் தொடர்பான அச்சுறுத்தல்கள் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு தான் தற்போதைய செய்திகள் வந்து கூறுகின்றது. 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல்ஸ் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து வாழை இலை சாப்பாடு மற்றும் டாட்டா பொதி போன்றவற்றை நீங்கள் 2 வரைக்கும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். வாழை இலை சாப்பாடு வந்து 10 கறி 8 பதார்த்தங்களோடு வரை இருக்கின்றது. கறி வகைகள்னு சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கருணை கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி வர இருக்கின்றன. அவற்றோடு பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய், சம்பல், ரசம் வர இருக்கின்றது. அதே வேளையில் டாட்டாவினுடைய பொதி என்று சொல்லி பார்த்தால் 7 வந்து இது வந்து செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல வரப்போகின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்பு போன்றவை வர இருக்கின்றன. அதோடு பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகமும் உங்களுக்கு இதோடு வர இருக்கின்றது. அதே வேளையில் இங்கே ஏராளமான சிற்றுண்டிகள் ஆகட்டும், வெவ்வேறு உணவுகள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. இன்றைக்கு வந்து இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்பெஷலாகத்தான் இந்த வாழை இலை சாப்பாடு மற்றும் டாட்டா பொதி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 2 வரைக்கும் நீங்கள் இவற்றை எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 சட்னி சாம்பாரோடு $5.99, திங்கட்கிழமைகள்ல 10 $5 சட்னி சாம்பாரோடு பெற்றுக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் வந்து $6.90, புதன்கிழமையில் மசாலா தோசை $5 பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் இங்கே அவங்களுக்கு டேக் அவுட், கேட்டரிங் போன்றவையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தினமும் 7 வாரத்தில் காலை 6 இரவு 11 வரைக்கும் திறந்திருப்பார்கள். இன்று வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு தான் இந்த ஸ்பெஷல் டாட்டா பொதி மற்றும் வாழையிலை சாப்பாடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டாட்டா பொதி 7 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெவ்வேறு கண்டெய்னர்ஸ்ல பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வண்டிக்காய் குழம்பு, அதே போன்று வாழையிலை சாப்பாடு 10 பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கருணை கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல் என்று சொல்லி அவற்றோடு நீங்கள் இந்த 2 வந்து பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் டாட்டா ஃபுட் நிறுவனத்தினர் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மிக விரைவில் தங்களுடைய 2 கிளையை ஸ்டோவிலில் திறக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும், ஆகவே நீங்களும் 2 வரைக்கும் இந்த ஆடி அமாவாசை ஸ்பெஷலை பெற்றுக் கொள்ளலாம். மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புகருக்கு டாடா ஃபுட் 416-297-8440.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

ஒரு மணி 3 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பகல் பொழுதாகவே இன்றைய பொழுது இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm, தமிழ் யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 1 மணி 4 நிமிடம், இது istfm இன் வாட்ஸ்அப் டொராண்டோ.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
5: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
6: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
0: 8074. எப்பவுமே கொஞ்சம் வைக்க தோணுமே தோணும்.

0: ஒரு மணி 17 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன், வூட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், எப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது. தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வூட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், எப்பல்லோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். ஒரு மணி 18 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: நூறுவித சைவ உணவகம் டாடா ஃபுட் வந்து இன்றைக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு உங்களுக்கு வானிலை சாப்பாடு டாடா பொதி என்று சொல்லி ஸ்பெஷலாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 2 மணி வரையில் இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழை இலை சாப்பாடு வந்து 10 கறி 8 பதார்த்தங்களோடு வருகின்றது. கறி வகை என்று சொல்லி பார்க்கையில் பருப்பு, கீரை, மறுவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணை கிழங்கு, கத்தரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டைக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு, பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசத்தோடு பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று டாட்டாவினுடைய பொதி 7 கறி கழுவை வந்து செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல வரப்போகின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டைக்காய் குழம்போடு, பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய் ரசம், தயிர், ஊறுகாய், வடகத்தோடும் பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தாண்டி ஏராளமான வகை வகையான விதவிதமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. சுவையான அதே போன்று பாஸ்டா வகைகளாகட்டும், புட்டா ஆகட்டும், எக்கச்சக்க வெரைட்டிஸ் இங்கே காணப்படுகின்றன. பீட்சாவையும் எடுத்துக் கொள்ளலாம். அப்பம் வந்து மாலை 4 to 8 வரைக்கும் பெற்றுக் கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி அப்படின்னு சொல்லி இப்போது பொல் ரொட்டி நீங்கள் கட்ட சம்பளோடு பெற்றுக் கொள்ளலாம். இப்படி ஏராளமான உணவுகள் இங்கே காணப்படுகின்றன. டேக் அவுட் கேட்டரிங் வசதிகளும் இருக்கின்றன. அதே போன்று டெய்லி ஸ்பெஷல்ஸ் கூட வழங்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 இட்லி சட்னி சாம்பாரோடு 5.99, திங்கட்கிழமைகள்ல 10 தோசை $5 பெற்றுக் கொள்ளலாம் சட்னி சாம்பாரோடு. அதே போன்று செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் வந்து 6.90, புதன்கிழமையில் மசாலா தோசை வந்து $5 பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை ஸ்பெஷலாக வாழை இலை சாப்பாடு மற்றும் டாட்டா பொதி உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை, நேரடியாகவே வந்து கேஷியரில் நீங்கள் இந்த உணவினை பெற்றுச் செல்ல முடியும். 2 மணி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். டாட்டா பொதியில் 7 கறி வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வரப்போகின்றன. பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வண்டிக்காய் குழம்போடு, பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய் ரசம், தயிர், ஊறுகாய் வடகத்தோடும். அதே போன்று டாட்டாவினுடைய வாழை இலை சாப்பாடு 10 கறியோடு பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கருணை கிழங்கு, கத்தரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பலோடு, பாயசம், வடை, அப்பளம், போர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய் ரசம் என்று சொல்லி அவற்றை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். டீம் தாண்டி இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் டாடா ஃபுட் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய 2வது கிளை மிக விரைவில் ஸ்டோவிலில் திறக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தங்களுடைய அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு வாரத்தில் 7 நாட்களுமே காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். நேரடியாக வரலாம். 585 மிடில்ஃபீல்ட் ரோடு யூனிட் 5 டாடா ஃபுட் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே, 416-297-8440.

ஒரு மணி 26 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோவில் மேண்டி கேம்பல் அப்படின்ற பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பிசி ஆப்டிமம் பாயிண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட 700,000 அதிகமான பாயிண்ட்ஸை வந்து சேமித்து வைத்திருந்தாராம். ஒரு நேரம் தான் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைத்திருந்திருக்கின்றார். இதை வந்து சில நிமிடங்களிலே திருடர்கள் வந்து திருடிக்கொண்டு சென்று விட்டார்களாம். இவ்வாறு தனது வேதனையை வந்து பகிர்ந்திருக்கின்றார். அதாவது இந்த 700,000 பாயிண்ட்ஸ்ன்ற மதிப்பு என்னென்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $1,000 வரை இருக்கும், அதற்கும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும். ஆனால் திருடர்கள் வந்து ஒரே நேரத்தில் அதை திருடி $1,000 பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி தான் கண்டுபிடிச்சிருக்கிறார்களாம். இது எங்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது தன்னுடைய வீட்டில் இருந்து 3 மணி நேர தூரத்தில் இருக்கின்ற ஒரு ஷப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் தான் வந்து இந்த திருட்டு சம்பவம் வந்து நடந்திருக்கான். தன்னுடைய பாயிண்ட்ஸை வந்து திருடி விட்டார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். தான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இல்லை அப்படின்ட்டும் இதை வந்து தான் கூறியதனால் கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸை வந்து மீட்டெடுக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னும் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விவகாரம் வந்து பல விசாரணைகள் மூலமாக வெளிவந்திருந்து அதற்கு பிறகு லேப்லோவ் பாயிண்ட்ஸை வந்து மீண்டும் திருப்பி அவரிடமே கொடுத்திருக்கு அப்படின்ற தகவல் கூட வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் அவர் சேர்த்து வைத்திருந்த 700,000 பாயிண்ட்ஸ் வந்து திருடர்கள் சில மணி நேரத்திலேயே திருடி சென்று விட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது லேப்லோவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட பிசி ஆப்டிமம் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருங்க அப்படின்ட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இருக்கின்ற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரிடெம்ஷன் செக்யூரிட்டி செட்டிங்ஸையும் அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்க, அதுதான் உங்களோட பாயிண்ட்ஸுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பணத்தை மட்டுமே இப்பொழுது திருடிச் செல்வதில்லை, திருடர்கள் பாயிண்ட்ஸையும் கூட திருடிச் செல்கிறார்கள் அப்படின்ட்டு கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்களிடமும் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் அடிக்கடி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, திருடர்கள் எங்கேயாவது பாவித்து விட்டார்களா இல்லாட்டி பத்திரமாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நேரம் 1:28 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவுக்கான அமெரிக்கா தூதுவர் பீட் ஹோக்ஸ்ட்ராவை கனடாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரும் இணைய மனுவில் 29,000 அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். கனடா அமெரிக்கா உறவுகளை பாதிக்கும் வகையிலும் கனடாவின் அரசியல் விவகாரங்களில் தூதரக நடைமுறைகளுக்கு முரணாக தலையிடும் வகையிலும் ஹோக்ஸ்ட்ரா கருத்துக்களை வெளியிட்டதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பசுமை கட்சித் தலைவர் எலிசபெத் மேயால் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. மாகாண சபை முறைமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வாகாது என்றும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு ஒட்டையாட்சி நாடாகவே நீடிக்க வேண்டும் என்பதிலும் தமிழ் மக்களுக்கு எள்ளளவும் அதிகார பகிர்வு கிடைத்துவிடக்கூடாது என்பதிலும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக உள்ளனர் எனவும் தமிழ் மக்கள் தமது சொந்த பிராந்தியத்தில் சுய ஆட்சியை நிறுவுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய தேர்தல் பொறிமுறை முடக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொகுதிகள் மறுவரைக்கு எதிராக நாளை சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவரவுள்ளார். மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்கவைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002.
4: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
1: ஆதரவுடன் கனடா கந்த சுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்த சுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களோட வீட்டில் சேருகின்ற அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து, அதாவது உணவு கழிவுகளை கிரீன் பின்ல வந்து பிரித்து போடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுட்டாங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது பல வகையான நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லேண்ட்ஃபில்லுக்கு அனுப்பாமல் இருப்பதன் மூலம், அதாவது இந்த நீங்கள் பிரித்து இந்த கிரீன் ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து இந்த கிரீன் பின்ல சேர்க்கும் பொழுது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷோனை வந்து குறைக்க வந்து நீங்கள் உதவுறீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உணவு கழிவுகள் மற்றும் பிற ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து நீங்கள் வீணாக அழுக விடப்படாமல் மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் பயனுள்ள பொருட்களாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இனி நீங்கள் பிரித்து போடும்போது இவ்வாறான வீட்டில் சேருகின்ற ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து கிரீன் பின்ல நீங்கள் போடுங்க அப்படின்னு கூட சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து உங்களுக்கு தகவலை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். 1:46 இஸ் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் டாடா ஃபுட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: நூறு வீட சைவ உணவகம் டாடா ஃபுட் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே கபரவில் அமைந்திருக்கின்றார்கள். 585 மிடில் பீல்ட் ரோடிலே யூனிட் 5. இப்போது இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக டாடா பொதி மற்றும் வாழை இலை சாப்பாட்டை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழை இலை சாப்பாடு 10 கறிகள், அதாவது பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றுங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு, கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் கறி, சுரக்காய் பால் கறி, வெண்டிக்காய் குழம்பு, காவற்காய் சம்பல் என்று சொல்லி 10 கறிகளோடும், 8 பதார்த்தங்கள், பாயசம், வடை, அப்பளம், மோர், மிளகாய், வடகம், தயிர், ஊறுகாய், ரசம் என்று சொல்லி அவற்றோடு வருகின்றன. அதே வேளையில் டாட்டா பொதி இருக்கின்றது 7 கறிகளோடு. இந்த 7 கறிகளும் செப்பரேட் கண்டெய்னர்ஸில் உங்களுக்காக வரும். பருப்பு, கீரை, மரவள்ளி பூசணி, பயிற்றங்காய் பிரட்டல், கத்திரிக்காய் குழம்பு, பாவற்காய் சம்பல், வெண்டிக்காய் குழம்பு என்று சொல்லி 7 கறிகள் வர இருக்கின்றன. இதற்கும் 8 பதார்த்தங்கள், பாயசம், வடை, அப்பளம், போர் மிளகாய், ரசம், தயிர், ஊறுகாய், வடகம் என்று சொல்லி அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து நீங்க 2 மணி வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்க தேவையில்லை என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். சுடச்சுட தயாராக பொது செய்யப்பட்டு உங்களுக்காக ரெடியா இருக்கின்றன. நீங்கள் வீட்டிலேயே சமைக்க வேண்டிய தேவையும் இல்லை. வெளியில போயிட்டு வரீங்களா, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா, அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா இங்க வாங்கிட்டு போயிடலாம். அதே போன்று இங்கே டேக் அவுட் கேட்டரிங் வசதிகள் இருக்கின்றன. இணங்க இந்திய உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று டெய்லி ஸ்பெஷல்ஸ் சொல்லி பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 இட்லி சாம்பார் சட்னியோடு 5.99, திங்கட்கிழமைகள்ல 10 தோசை சாம்பார் சட்னியோடு $5, செவ்வாய்க்கிழமைகள்ல புட்டின் வந்து 6.90, புதன்ல மசாலா தோசை $5 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் ஏராளமான சிற்றுண்டு வகைகள் சுவையானவை இருக்கின்றன. விதவிதமான பாஸ்டாஸ் இருக்கின்றன, புட்டு வகைகள், வெஜி பீட்சா, அப்பம் வந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் 4 to 8 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தோசை, இட்லி, பூரி, ரொட்டி, இப்போது வந்து புதிதாக பல் ரொட்டி வந்து வித் கட்ட சம்பலோடு வருகின்றது. இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. டாடா ஃபுட் மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே அமைந்திருக்கின்றார்கள். 585 மிடில் ஃபீல்ட் ரோட் யூனிட் 5. ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாட்கள் வந்து காலை 6 இரவு 11 வரைக்கும் திறந்திருப்பார்கள். சுடச்சுட சுவையான மரக்கறி உணவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 100 சைவ உணவகம் இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு தான் டாடா பொதி மற்றும் வாழை இலை சாப்பாடுகள் வழங்கப்படுகின்றன. டாடா பொதியை 8 கறிகளோடு செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல 8 பதார்த்தங்களுடன் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். வாழை இலை சாப்பாடு 10 கறிகள், அதே போன்று 8 பதார்த்தங்களோடு வரப்போகின்றன. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு டாடா ஃபுட் நிறுவனத்தினர் கூறியிருக்கின்றார்கள். மிக விரைவில் ஸ்டோவிலே தங்களுடைய 2வது கிளையையும் திரட்டி இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றார்கள். டாடா ஃபுட் மிலே ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே 4162978440.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

2:05 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 28°C 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 24°C 28 உணர இருக்கின்றோம். இன்றைய பொழுது முழுவதுமே ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 25°C 30 உணர இருக்கின்றோம். 1 mm அளவில் பகல் பொழுதில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொழிலக்கம் 416-824-1212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 2:06 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம். 905-667-7200.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
6: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

2:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோவின் ஒரு முக்கியமான ஒரு சவ்வே திட்டமான ஒன்டாரியோ லைனை கட்டுவதற்கான செலவு வந்து முன்பு அறிவித்ததை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அதிகரித்திருக்கின்றதாம். அதாவது 2019 ஒன்டாரியோ லைனின் கட்டுமான செலவாக சுமார் ஒரு 10.9 பில்லியன் டாலர்கள் அப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு கட்டுமானம், பராமரிப்பு இவ்வாறான பல தேவைகளை முன்னிட்டு செலவு வந்து கிட்டத்தட்ட 3 மடங்காக, அதாவது தற்பொழுது அதன் மதிப்பு 27 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது அப்படி என்று கூறப்படுகின்றது. முக்கியமாக இந்த திட்டத்தை இன்னும் ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆரம்பத்தில் வந்து 2030 ஆண்டுக்குள்ளே இந்த திட்டம் வந்து திறக்கப்பட்டு விடும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும் தற்பொழுது அதற்கும் மேலும் தாமதமாகும், 2030 ஆண்டிற்கு மேலும் தாமதமாகும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ட்ரோண்டோட இந்த ஒன்டாரியோ லைன் திட்டமானது மிகப்பெரிய ஒரு டிரான்சிட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட அதன் செலவு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு செல்வது டாக்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் டாக்ஸ் பிளேயர்ஸுக்கு மட்டுமில்லாமல் டிரான்சிட் யூசர்ஸுக்கும் கூட கவலையாக மாறியிருக்கிறது அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் பட்ஜெட்டின் மீது அழுத்தம் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரை நீளத்தில் இந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றதாம். இது வந்து ட்ரோண்டோ டவுன் டவுன் வழியாக செல்லுகின்றது அப்படின்னும், இந்த புதிய லைனானது டவுன் டவுன் சப்வே நெட்வொர்க்குக்கு கூடுதலான ஒரு கெப்பாசிட்டியை வழங்கும் அப்படின்னும், தற்போதைய சப்வே லைன் மீதான அந்த க்ரௌடிங்கை வந்து குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். 2:23 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

ஒன்டாரியோவில் புதிய வீடுகளின் விற்பனை இரண்டாவது காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 130% அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 8410 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3645 வீடுகளே விற்பனையாகியிருந்தன. குறிப்பாக ஜிடிஏவில் ஜூன் மாதத்தில் 1175 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இதில் 902 தனி வீடுகளும் 273 தொடர் மாடி குடியிருப்புகளும் அடங்குகின்றன. புதிய வீடுகளுக்கான HST ரிபேட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வரிச்சலுகையே வீடுகளின் விற்பனை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தால் இரண்டாவது காலாண்டில் 4765 குடும்பங்கள் கூடுதலாக வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கட்டுமானத்துறையில் சுமார் 17300 வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

0: இன்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்பு கூடுகள் உட்பட 15 எண்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் பரப்பளவு மேலும் பெரிதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவின் உள்நாட்டு போரின்போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சர்வாதிகாரி பஷார் அல் அசாத்திற்கு அவர் இல்லாத நிலையில் மரண தண்டனை விதித்து சிரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலான நாட்டை ஆண்ட அசாத் ஆட்சியுடன் தொடர்புடைய அதிகாரிகளை சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165082 4165082 4165082
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
5: Hi-Fi Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh, 437-243-1719, 437-243-1719.
2: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி.
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
9: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கோ மனநல ஆதரவுகள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் 211 என்ற எண்ணை வந்து அழைக்கலாம் அப்படின்னும், அப்படி இல்லை என்று சொன்னால் toronto.ca/crisis-service இணையதளத்தை வந்து நீங்கள் சென்று பார்வையிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ட்ரோண்டோ கம்யூனிட்டி கிரைசஸ் சர்வீஸ் இலவசமானது அப்படின்னும் கூட, மிகவும் இரகசியத்தன்மை வாய்ந்தது அப்படின்னும் கூட சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரோண்டோ நகரம் முழுவதுமே 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களுமே உங்களுக்கு இந்த சர்வே வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இது பற்றின மேலதிக விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னால் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோட வெப் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலதிக தகவல்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2:48 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் திசையெங்கும் கிழக்குடன் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் ஆண்டனி டி பொன்ராஜா. Commerce Ventures, 416-457-0651.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88 9 27 10, Gaur 647-233-6129.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி சுரேகா நேரம் 3 மணி 1 நிமிடம் நேர்களை இப்பொழுது முதல் 5 மணி வரை இஸ்ட் எஃப்எம் இல் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும் இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 5% அதிகரிக்க இருக்கின்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா இனிமையான வணக்கம் நேர்களே

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: subra mortgage financial solutions residential commercial kaana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukollamudiyum ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum subra mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
5: மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: East FM. Tamil. செய்திகள்.
1: கனடாவுக்கான அமெரிக்க தூதுவரை கனடாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரும் இணைய மனுவில் 29,000 அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர்.

0: சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாகாண சபை முறைமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வாகாது எனும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு ஒற்றியாட்சி நாடாகவே நீடிக்க வேண்டும் என்பதிலும் தமிழ் மக்களுக்கு எள்ளளவும் அதிகார பகிர்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதிலும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக உள்ளனர் எனவும், தமிழ் மக்கள் தமது சொந்த பிராந்தியத்தில் சுய ஆட்சியை நிறுவுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய தேர்தல் பொறிமுறை முடக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக நாளை சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவரவுள்ளார். மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்கவைக்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 4167317044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ஸ்காப்ரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

3:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. வேலைவாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. 416-356-6199.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business.ca.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
5: அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜே ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.

0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்.
1: ஹலோ, யாருங்க?
2: ஹலோ
3: ஹலோ,
1: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
4: நான்கு மணி 4 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் திசை எங்கும் கிழக்கு. வெளியில் 29 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 33 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 5 தசத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது.

4:13 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன் 437-860-7002.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: என்ன சரியா சிரம
7: விசாலமான மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 416-704-8074.
8: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca Vijaya Jewelry டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
9: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: FM, Tamil, செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் புதிய வீடுகளின் விற்பனை இரண்டாவது காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 130% அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 8410 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3645 வீடுகளே விற்பனையாகியிருந்தன. குறிப்பாக ஜிடிஏவில் ஜூன் மாதத்தில் 1175 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இதில் 902 தனி வீடுகளும் 273 தொடர்மாடி குடியிருப்புகளும் அடங்குகின்றன. புதிய வீடுகளுக்கான

0: அமைப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 539 என்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 என்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 5 குழந்தைகளுடைய என்பு கூடுகள் உட்பட 15 என்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் பரப்பளவு மேலும் பெரிதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவின் உள்நாட்டுப் போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சர்வாதிகாரி அவர் இல்லாத நிலையில் மரண தண்டனை விதித்து சிரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை ஆண்ட அசாத் ஆட்சியின் தொடர்புடைய அதிகாரிகளை சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அலையுங்கள் 6477665189.
3: விட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

நேரம் 5:02 நேர்கள் இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப்எம்இல் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ள முடியும். சில தொழில்நுட்ப வேலைகள் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வெளியில் 29 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நிகழ்ச்சியில் உங்களோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

நேரம் 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். சில தொழில்நுட்ப வேலைகள் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியில் நீர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
6: மீனாட்சி மீனாட்சி.
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-906-908-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவுக்கான அமெரிக்க தூதுவரை கனடாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரும் இணைய மனுவில் 29,000 அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். கனடா அமெரிக்க உறவுகளை பாதிக்கும் வகையிலும், கனடாவின் அரசியல் விவகாரங்களில் தூதரக நடைமுறைகளுக்கு முரணாக தலையிடும் வகையிலும் இவர் கருத்துக்களை வெளியிட்டதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பசுமை கட்சித் தலைவர் எலிசபெத் மேயால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாகாண சபை முறைமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வாகாது எனும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையொரு ஒற்றியாட்சி நாடாகவே நீடிக்க வேண்டும் என்பதிலும்

0: அறைக்கு எதிராக நாளை சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளார். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் என்றும், தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Are you ready for it?
1: இசையும் இம்சையும் இணைந்து

5:38 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். சில தொழில்நுட்ப வேலைகள் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியில் நீர்களை எங்களால் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 416-356-6199. 416-356-6199.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்ட்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேரம் 6:01 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். சில தொழில்நுட்ப வேலைகள் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்ள முடியவில்லை, அதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருள் விலை 5% அதிகரிக்க இருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: Kiss FM. Tamer Seydiger.
1: ஒன்டாரியோவில் புதிய வீடுகளின் விற்பனை இரண்டாவது காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 130% அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 8,410 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 3,645 வீடுகளே விற்பனையாகியிருந்தன. குறிப்பாக ஜிடிஏவில் ஜூன் மாதத்தில் 1,175 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளன. இதில் 902 தனி வீடுகளும் 273 தொடர்மாடி குடியிருப்புகளும் அடங்குகின்றன. புதிய வீடுகளுக்கான HST ரீபேட்டின் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட வரிச்சலுகையே வீடுகளின் விற்பனை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தால் இரண்டாவது காலாண்டில் 4,765 குடும்பங்கள் கூடுதலாக வீடுகளை வாங்கியுள்ளதாகவும் கட்டுமானத்துறையில் சுமார் 17,300 வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையில் 539 என்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 என்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 5 குழந்தைகளுடைய என்பு கூடுகள் உட்பட 15 என்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியின் பரப்பளவு மேலும் பெரிதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிரியாவின் உள்நாட்டுப் போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட சர்வாதிகாரி அவர் இல்லாத நிலையில் மரண தண்டனை விதித்து சிரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை ஆண்ட அசாத் ஆட்சியின் தொடர்புடைய அதிகாரிகளை சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உணருங்கள்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24th. விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
10: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
11: நான் சந்தோஷமா இருக்கேன் நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாத இசைப்பி.
10: பரவாயில்ல, சொல்லு.
11: சொல்றேன். நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
10: கண்ணை முடிக்கிறேன், சொல்ல.
11: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் காஃபி டபுள் டபுளை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமிமாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899993.
4: Rhythm 7 Entertainment Altona Group Valangu Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto
5: Meenachi Meenachi
4: Tenisai Tendril Deva Vudan Srikant Deva Manu Anuradha Sriram Velmurugan Priya Jerson Ajay Krishna Shruti Shekhar August 15th Sunny Kilamai Malai 5 Maniki 8100 Steel 7 New East Markham Meadowville Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 6475221775 6475221775. KM Business .ca.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
8: டிடிஆர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் TSN எக்ஸ்பிரஸ் ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன் ஜோசி கேக்க.
2: நினைக்கிறேன்
0: நம்ம விஷயம் மட்டுமல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவண்யா. நேரம் 7:02. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ந்து 7:00 முதல் 9:00 வரையிலான பொழுதில் இனிமையான பாடல்கள் மட்டுமில்லாமல் அதோடு உங்களுக்கான செய்திகள், தகவல்கள் என பலவற்றையும் நாங்களும் இன்றைய நாள் வானிலையில் உங்களுக்காக எடுத்து வர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளோடு சஹானா லிங்கநாதன் மற்றும் நிபாஜினி சண்முகவேல். ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை இப்படியே நீங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும், அதே வழியில் உங்களுடைய போனில் வந்து ஒரு சின்ன ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே வழியில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. காலநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து வெளியில பார்த்தோம்னா, தற்போது வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த கிழமை முழுக்க என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரியான காலநிலையை தான் வர இருக்கும் நாளைய நாள். அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமையில நாங்கள் பார்க்க போனால் அதே மாதிரியான ஒரு சூரியொளி நிறைந்த வாரமாக இந்த வாரம் முழுக்க காணப்பட இருக்கின்றது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிக்கொண்டு எரிபொருளின் விலை என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதையும் பார்த்துடலாம். நள்ளிரவில் 5% எரிபொருளின் விலை அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தொடர்ச்சியாக இதே மாதிரி உங்களுக்கு இனிமையான பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் தகவல்கள் தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்காக இந்த இதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வழமை போல இன்றைய நாளும் முதல் பாடலை எடுத்து நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியோடு இணைந்திருக்க போன்றோம். அதுக்கு பிறகு நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து ஹாட்டா ட்ரெண்டிங்காக, அதாவது என்னென்னலாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் முக்கியமாக இருக்கிற 3 செய்திகள் தான் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். முதன்மை 3 பகுதியில் அப்படியே ட்ரெண்டிங்கான 3 முக்கியமான செய்திகள் உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகின்றது. தொடர்ச்சியாக அப்படியே 8 தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடல்களை தந்து கொள்ள இருக்கின்றோம். நேரம் 7:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 7:10 இஸ்டபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தை பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம். அப்படி என்ன தமிழ் வார்த்தை இன்றைய நாள் நாங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா பயங்கு என்ற வார்த்தையை தான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதற்கான பொருள் என்று பார்க்கும் பொழுது விளக்குதல், அது மட்டும் இல்லாமல் அதாவது விளங்குதல், பிரகாசித்தல் அல்லது அசைந்து ஒளிர்தல், அதாவது டு ஷைன் டு க்ளீம் என்ற ஒரு அந்த அர்த்தம் தான் இந்த வார்த்தைக்கு இருக்கின்றது. விளக்கமாக பார்க்கும் பொழுது பேரொளியோடு மின்னுவதையோ அல்லது நகைகள் அணிந்து நடக்கும் பொழுது அசைந்து மிளிர்வதையோ விவரிக்க இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டதான். இது எங்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1010 அதே வழியில் அகநானூரில் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வயங்கு என்ற இந்த அழகிய தமிழ் சொல்லை தான் இன்றைய நாள் தங்கு தமிழ் வார்த்தையில் உங்களுடன் பகிர்ந்திருந்தோம். நேரம் 7:11 இஸ்டபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.

0: என்றும் இசையுடன் 102.7
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் 7:25 நிமிடம். இஸ்டஃபம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாங்களும் நல்லதாய் நல்ல விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் அப்படின்னா நல்ல விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு புதிய ஆடை அல்லது விலை உயர்ந்த பொருளை வாங்க தோன்றும் பொழுது உடனடியாக வாங்காமல் அந்த 30-day rule, அதாவது 30 நாட்கள் காத்திருக்கும் விதியை வந்து பின்பற்றுங்கள். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் பல நேரங்களில் விளம்பரங்களையோ அல்லது வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்த உடனே வந்து இம்பல்ஸ் பையங்களை வந்து உடனே போய் அதை வாங்கிறோணும் அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே வந்து இருக்கும். அந்த வகையில் இப்போ வந்து ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு ஆசை வர்றது இல்லை அது வாங்கணும்னு உங்களுக்கு உடனடியாக வந்து தோணுது அப்படின்னா வந்து ஒரு உங்களோட நோட் பேடில் வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுட்டு ஒரு 30 நாட்கள் காத்திருந்து அதுக்கு பிறகு இதை வந்து எங்களுக்கு தேவையான பொருளா அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அது தேவைன்ற பொழுது மட்டும்தான் நீங்கள் அந்த 30 நாட்கள் கடந்து அதை வாங்குவீங்க, இல்லாட்டி வாங்காமல் நீங்கள் அதை கடந்து சென்றுவீங்க. அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த 30 நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கத்தான் வந்து ஓகே இது எங்களுக்கு தேவையானு பார்த்து வாங்குகிறோம். அப்படி தேவையில்லாத விஷயத்தை நாங்கள் வாங்குறத வந்து இதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கான அந்த பணத்தையும் வந்து நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். வீண் செலவுகளை தடுத்து பெருமளவு பணத்தை சேமிக்கவும் வந்து இந்த ஹேபிட் வந்து உதவும் அப்படின்னு வந்து கூறப்படுகிறது. 7:26 தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: பாட்டுக்கு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் பீட் காக்ஸ்ட்ராவை கனடாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என கோரும் இணைய மனுவில் 29,000 அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். கனடா அமெரிக்க உறவுகளை பாதிக்கும் வகையிலும் கனடாவின் அரசியல் விவகாரங்களில் தூதரக நடைமுறைகளுக்கு முரணாக தலையிடும் வகையிலும் ஹாக்ஸ்ட்ரா கருத்துக்களை வெளியிட்டதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு எதிர்வரும் இலையுதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் பசுமை கட்சித் தலைவர் எலிசபெத் மேயால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மாகாண சபை முறைமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வாகாது என்றும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடாகவே நீடிக்க வேண்டும் என்பதிலும் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு அதிகாரப் பகிர்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதிலும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக உள்ளனர் எனவும் தமிழ் மக்கள் தமது சொந்த பிராந்தியத்தில் சுய ஆட்சியை நிறுவுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய தேர்தல் பொறிமுறை முடக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொகுதிகள் மறுவரையறைக்கு எதிராக நாளை சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளார். மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக தக்கவைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமை தம்சீன், 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக்கு மிடில்ஃபீல்ட்.

0: இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நேரம் 7:46 இஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
1: அதுவும் குறிப்பா முதன்மை 3 நிறைய இருக்குன்னு சொன்னாங்க சகனா. அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுனாலதான் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு.
0: அதெல்லாம் சேகரிச்சு கொண்டு
1: அப்படியெல்லாம் எடுத்து எதெல்லாம் முக்கியமான
0: கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கோம்.
1: அப்படிலாம் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு நான் வந்து சேர்றதுக்கு. இருந்தாலும் நாங்க இப்பொழுது முதன்மை 3 பகுதியில் குறிப்பாக கனடா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் வரைவு திட்டம் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான காலக்கெடுவிற்கு முன்னதாகவே ஒப்பந்தத்தின் வரைவு திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பதை கனடா அமெரிக்க வர்த்தக அதிகாரிகள் இலக்காக கொண்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
0: அதேவேளையில் ஆகஸ்ட் 19 நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்பாகவே வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றின் வரைவு திட்டத்தை டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க இரு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கனடிய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய நாள் மீண்டும் சந்தித்த நிலையில் இந்த தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங்க் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேம்சன் கிரீனுடன் மற்றொரு சந்திப்பை நடத்துவதற்காக இன்றைய நாள் வாஷிங்டன் பயணித்திருந்தார்.
1: அது மட்டுமில்லாமல் ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்தில் இருதரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பு இது என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடந்த மாதமும் கூட கனடிய இறக்குமதிகள் மீது 50% புதிய சுங்கவரியை விதிப்பதற்கான நிர்வாக உத்தரவு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வந்து கையெழுத்திட்டு இருக்காரு. சும்மா இருக்க முடியாதனால இந்த வேலை
0: செஞ்சிருக்காரு.
1: இந்த விடயத்தில் இருதரப்பினராலும் ஒரு உடன்பாட்டிற்கு வர முடியாவிட்டாலும் கூட சுமார் 28 பில்லியன் மதிப்பிலான கனடிய இறக்குமதிகள் மீது வரிகள் ஆகஸ்ட் 19 அமலுக்கு வரும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
0: இதேவழியில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானிடமிருந்து எழுந்த தீவிர பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் துருக்கியிலிருந்து பிரித்தானியாவிற்கு ரகசியமாக ராணுவ வானூதி ஒன்றில் பயணம் செய்துள்ளதாக த வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறதா.
1: அதுவும் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் பின்னர் தான் ஜனாதிபதி வழக்கம் போல பழைய ஏர்போர்ஸ் 1 வானூர்தியில் ஏறுவது போன்று ஊடகங்களுக்கு காண்பிக்க போதிலும் அவர் பின்னர் அந்த விமான நிலையத்தின் உணவு விநியோக ஊர்தி அதாவது கேட்டரிங் ட்ரக் மூலம் ரகசியமாக இந்த வானூர்தி படைக்கு சொந்தமான சிறிய சிறிய ரக வானூர்திக்கு மாறியதாகவும் இந்த செய்தித்தாள் குறிப்பிட்டிருக்கிறது. அவருக்கே ஒரு பயம் வந்து இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்.
0: யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் இபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த நாட்டு மக்களுக்கிடையே இது பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. தீவிரமடைந்து வரும் இபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன.
1: வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காங்கோவின் சுகாதாரத்துறையினர் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் தொற்றின் பரவல் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுவதால் நிலைமை குறித்து சர்வதேச சுகாதார அமைப்புகளும் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இபோலா தொற்று தொடர்பான நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடுப்பு மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.
0: நேரம் 7:49 முதன்மை 3 பகுதி கேட்டிருந்தீர்கள்.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 8 மணி 1 நிமிடம். இஸ்டெஃபம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தொடர்ந்து இஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் இஸ்டெஃபம் மின்னஞ்சல் istfm102.7@gmail.com.
0: எரிபொருளின் விலை 5% நள்ளிரவில் அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது. அதே வேளையில் வெளியே காணலே என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னால் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கின்றது.
1: தொடர்ந்தும் 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. எங்கடா இந்த போட்டி நிகழ்ச்சின்னு நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் நாங்க இந்த பீக் சம்மர் டைம்னால நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சொல்லி
0: நல்ல எண்ணத்துல
1: நாங்க வந்து இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு ஒரு விடுமுறை விட்டு இருக்கிறோம். எனவே இன்னும் 1 மணித்தியாலத்துக்கு நாங்க நல்ல நல்ல பாடல்களை தரப்போகிறோம். எனவே தொடர்ந்தும் இஸ்டெஃபம் வானொலியூடாக நினைந்திருங்கள்.